நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 30ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 6ஆம் நாள், ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
1: செருவார்க்கு சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின்.
0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
2: முதம் கேட்டோம். நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இந்த அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாராகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். இனி இந்த அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள பிற நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. சுழல் விளக்கு தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகன சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5ஆம் பகுதி இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகானம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள்

0: தரும் தகவல்கள் இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். இன்று காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் முதலில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜான்வி, டிஜே ஐரன், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி ஆகியோர். தொடர்ந்து அன்றாட வாழ்வை வழிநடத்திடும் கணிதம் கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் பி தங்கராசு, டி மதன்ராஜ், பி ஜானகிராமன் ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஞான் பாரத திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். நிகழ்ச்சிகள் தொடரும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.
1: காலை 6 மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
0: நேரம் 6:15. நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. இந்த அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 2:15 திரைகாணம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம் கேட்கலாம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் AK தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, சிந்தனை ஆகியவை இடம்பெறும். 8:05 சிறப்பு செய்தி சுடர் உடலின் சீரமைப்பு மனதின் அமைதி யோகா தின சிறப்பு

0: for tomorrow. In a statement, NTS said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M.A. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபவர்களுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரன்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்று திருவள்ளுவரும் வரியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடுங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தபசியின் பிட்சை பாத்திரம் சிறுசுதாய் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி. இந்த இனிய காலை வேளையில் வழிபாடு நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். இறையை உணர்வோம் இசையோடு. நிகழ்ச்சியின் முதலில் பித்துக்குழி முருகதாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: கண்ணா

0: நேரம் 6:27, சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ஒலித்துக் கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சி. அடுத்து கேட்கலாம் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடலை.
1: கடவுள் நம்மோடு, கவலைகள்

0: ஒலித்தந்த பாடலுடன் நிறைவு பெற்றது வழிபாடு நிகழ்ச்சி. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 6 சனிக்கிழமை நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண்

செவிமடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூண்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூண்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிறப்புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.

0: விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வணக்கம். என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.

0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மநிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான்

0: மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம்.
1: பயிர்களுக்கு ஃப்ளோரைடு தேவையான தனிமம் அல்ல, ஆனால் கால்நடைகளுக்கு தேவையான ஒரு முக்கிய தனிமமாகும். ஃப்ளோரைடின் அளவு அதிகமுள்ள நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது பயிரின் வளர்ச்சியானது பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் இலைகள் சுருண்டும், இலைகள் நுனி கருகலும், வெளிர் நிறமும் அடைகிறது. மேலும் காய்கனிகளும் உருவிழந்து காணப்படுகின்றன. பயிர்களின் வினையியல் மாற்றங்கள், வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படுவதோடு செல்லின் வடிவமைப்பும் சிதைவடைகிறது. இதனால் பயிரின் வளர்ச்சியும் மகசூலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. நிலத்தடி நீரிலுள்ள ஃப்ளோரைடு மண்ணில் அதிக அளவு தேங்குவதன் மூலமாக பல்வேறு விளைவுகள் மண்ணில் ஏற்படுகிறது. மண்ணிலுள்ள அங்கக பொருட்கள், அங்கக தாதுக்கள் மற்றும் மண்ணின் கார அமிலத்தன்மை போன்றவை ஃப்ளோரைடினுடைய வேதியியற் பண்புகளை நிர்ணயிக்கின்றன. மேலும் ஃப்ளோரைடின் அளவு நிலத்தில் அதிகரிக்கும் போது மண்ணில் பல்வேறு வகையான உயிரின் இரசாயன செயல்களை பாதிக்கிறது. ஃப்ளோரைடு நிலத்தில் தேங்குவதால் பயிர் வளர்ச்சியை உடனடியாக பாதிப்பதில்லை, ஊட்டங்களின் அளவை பெரிதும் பாதிக்கிறது. மேலும் ஃப்ளோரைடின் அளவு அதிகரிப்பதால் மண்ணில் உள்ள மணிச்சத்து நீரில் அதிக அளவு கரையும் வாய்ப்பு ஏற்படுகிறது. மண்புழுக்கள் ஃப்ளோரைடு கலந்துள்ள மண்ணை உட்கொள்ளும் போது ஃப்ளோரைடினால் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் மண்புழுக்களிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் ஃப்ளோரைடின் இரசாயன நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பயிர்கள் எளிதில் கிரகிக்கக்கூடிய நிலையை அடைகிறது. ஃப்ளோரைடு மண்ணிலுள்ள நுண்ணுயிர்களின் பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் பெரிதும் பாதிக்கிறது. மேலும் பாஸ்பரஸ் உரங்களை ஃப்ளோரைடு மாசுபட்ட நிலங்களில் இடுவதாலும்

0: புளோரைடின் நச்சுத்தன்மையானது குறைக்கப்படும். புளோரைடினால் மனித உடலில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நாளைய சூழல் அறிவோம் பகுதியில் தெரிந்து கொள்வோம் நீர்களே.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்றைய வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.7 செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். மழையளவு 0.9 மில்லிமீட்டர். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் அதிகம். மழையளவு 0. பதிவாகியுள்ள ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
3: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 முதல் 18 வரை 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தில்

தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்ச் ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி.

0: அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா ஏஐ நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது, இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேர்களே, புத்தம் புத காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழர்களின் பெருஞ்செல்வமாக திகழ்வது தமிழ் மொழியும் அதன் இலக்கியங்களும் ஆகும். நம்மவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த வாழ்வியல் கூறுகளை சிறப்புகளை இயம்புவது நம் இலக்கியங்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற பரந்த உள்ளமே மனிதநேயத்தின் சிகரம். இப்பண்பினை நினைந்து நினைந்து நம் உள்ளம் உவக்கும், உலகம் சிறக்கும். அதிவீர ராம பாண்டியன் இயற்றியுள்ள உலக நீதி என்னும் நீதி நூலில் மரம்பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம், வாதாடி வழக்கழிவு செய்ய வேண்டாம், புறம்பேசி கலகமிட்டு திரிய வேண்டாம், தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், இறந்தாலும் பொய்த்தன்னை சொல்ல வேண்டாம், ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டாம், புறம்பேசி வாழ்கின்ற வள்ளி பங்கன் குமரவேள் நாமத்தை கூறாய் நெஞ்சே என்று கூறியுள்ளார். மனமே, வெறும் வீரம் பேசுபவரோடு சேராதே, வாதம் பேசி நடைமுறைகளை அழித்து விடாதே, வலிமை பேசி வீண் கலகம் செய்யாதே, கடவுளை நாள்தோறும் நினைக்க வேண்டும், சாகும் நிலை வரினும் பொய் பேசக்கூடாது, உன்னை இகழ்ந்த உறவினரை விரும்பாதே, குறி சொல்லும் குறக்குடியில் பிறந்த வள்ளியின் கணவர் முருகனின் திருப்பெயரை சொல்லி வழிபடுவாயாக என்று அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. நாம் தீயோரிடம் நட்பு கொள்வதை கைவிடல் வேண்டும் என்று கூறுகிறது நாலடியார். வேற்றுமையின்றி கலந்திடுவர் நட்டக்கால் தேற்றா ஒழுக்கம், ஒருவன் கண் உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயின் தூற்றாதே தூரவிடல். நல்ல முறையில் வேற்றுமையின்றி ஒருவருடன் நட்பு பாராட்டி பழகிய போது ஒருவன் தீய நெறியின்பால் செல்வானாயின் அத்தகையவனிடம் இயன்ற அளவு பொறுமை காத்தல் வேண்டும். அவ்வாறு பொறுமை காத்தலுக்கு வழியில்லை என்று தெரியவரின் அவதூறு கூறாது. அத்தகைய நண்பனிடம் இருந்து விலகிவிடலே சிறந்த செயலாகும். நல்லோர் பிழை பொறுப்பர், பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப போன்றன்றோ அரியரோ ஒல்லென் அருவி உயர்வரை நன்னாட. நல்ல செய்வார்க்கு தமர், தமர் என்றால் நண்பர். உள்ளென ஒலிக்கும் அருவிகள் உள்ள உயர்ந்த மலைகளை கொண்ட நாட்டின் தலைவர் பெரியோர் தமது பெருமைக்குரிய நல்ல நட்பு கொண்டு திகழ்வது அரிய குற்றங்களை பொறுத்து நல்வழிப்படுத்தியவர் என்பதால்தானே. எனவே பிழையில்லாத நல்ல செயல்களை செய்பவர் நமக்கு தமர் ஆவர்க்கு உரியவர், நல்லோர் நமக்கு நட்பாவர் என்பது பொருள். வாழ்க்கையில் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாதோர் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் ஆண்டவன் செயல், நாம் நினைப்பது நடப்பதில்லையே என்று வேதாந்தம் பேசி சோம்பி சும்மா இருப்பவர்கள் தம் காரியத்தில் வெற்றி பெறுவது கடினம். தன்னம்பிக்கையும் அறிவும் முயற்சியுமே ஒரு மனிதனுடைய

0: நெறி சார்ந்த வெற்றியடைந்த வாழ்வுக்கு அடிப்படையாகும். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும், நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான். நாளடியார். சினம் மிகவும் கொடியது. சினம் வரும்போது அதை செலுத்தாமல் காத்து நிற்பவனே சினத்தை வென்றவன் ஆவன். சினம் கொள்ளல் தவறு என திருக்குறளும் கூறுகின்றது. சினம் கொள்ளல் உடல் நலத்தையும் கெடுக்க வல்லது. கல்லெறிந்தன்ன கயவர் வாய் இன்னாச்சொல், எல்லாரும் காண பொறுத்துய்ப்பர் ஒல்லை இடு நீற்றால் பை அவிந்த நாகம்போல் தத்தம் குடிமையான் வாதிக்கப்பட்டு. எனவே ஒருவன் சினத்தை அடக்கி கொள்ளுதல் வேண்டும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: நேர்களின் இனிய நினைவிற்கு இன்று

0: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
1: நேர்களின் இனிய நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும். நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். இன்று பிற்பகல் 3:55 எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள

0: மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தெருவுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும், தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான இரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாயிக்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக

0: தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தொற்று மற்றும் நோயை எதிர்க்கும் உடலினுடைய திறனாகும். தீங்கு விளைவிக்கும் நோய் கிருமிகள் கிட்ட இருந்து நம்ம உடலை பாதுகாக்கும் ஒரு சோல்ஜர் போல நமது நோய் எதிர்ப்பு சக்தி. குழந்தை பிறந்த நொடி முதல் தாய்ப்பால் மூலமாக அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பமாகி விடுகிறது. மேலும் சில தடுப்பூசிகள் மூலம் குழந்தை பருவத்திலேயே நோய் எதிர்ப்பு சக்தி சிறிது சிறிதாக உருவாகும். நல்ல உணவின் மூலம் கூட நமது நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். ஏதேனும் நோய் கிருமிகள் நமது உடலுக்குள் புகுந்து நோய் உருவாக்க முயலும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியால் இரத்தத்தில் உள்ள செல்கள் டி செல், பி செல், மேக்ரோஃபேஜஸ், வெள்ளை அணுக்கள் போன்றவை துரிதமாக நோயை கண்டறிந்து அந்த கிருமிகளை அழிக்க உழைக்கிறது. அதோடு மற்ற உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. இதுவே முதல் கட்ட தடுப்பு நடவடிக்கை ஆகும். நிணநீர் மண்டலம் லிம்ப் நோட்ஸ் இதுதான் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரும் பங்காற்றுகிறது. யோகா நிணநீர் மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தி ஆரோக்கியமான நிணநீர் ஓட்டத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த முடியும். திருப்பங்கள் ட்விஸ்டிங் ஆசனாஸ் மற்றும் தலைகீழ் இன்வர்ஷன் ஆசனாஸ் லிம்ப் நோட்ஸின் இயக்கத்தை தூண்டுகின்றன. அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ட்விஸ்டிங் ஆசனாஸான வக்ராசனம் எனும் ஸ்பைனல் ட்விஸ்ட் லிவர் மற்றும் கேல்பிளாடரில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி ஜீரண மண்டலத்தை மேம்படுத்த உதவுகிறது. அதிகப்படியான பித்தம் வந்து இந்த வக்கராசனம் எனும் ஸ்பைனல் ட்விஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தில் கலந்து கழிவாக வெளியேறுகிறது. இதனால் ஜீரண மண்டலம் நன்கு வலுப்பெறும். விபரீத கரணி எனும் தலைகீழ் ஆசனம் கால் மேலையும் நம்ம தலை கீழையும் இருக்கும், கால் செவத்து பகுதி மேல வச்சு செய்யறோம். இதனால் இரத்த ஓட்டம் வயிறுக்கு நன்கு சென்று வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. குடல் ஆரோக்கியமே முழு உடல் ஆரோக்கியம். சர்வாங்காசனா எனும் அனதர் அடுத்த ஒரு இன்வர்ஷன் ஆசனா எப்படி இம்யூனிட்டிக்கு உதவுகிறதுன்னு பார்த்தோம்னா, இது தைராய்டு அண்ட் தைமஸ் கிளான்ஸ்க்கு முழு ரத்த ஓட்டத்தை அனுப்பி இதனால் தைராய்டு ப்ராப்ளம் சரி செய்ய உதவுவதோடு மட்டும் அல்லாமல் கழுத்தில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ்ல இருந்து நச்சுக்கள் வெளியேற உதவுகிறது. இரு கைகளை சுழற்றும் ஆசனங்களால் நமது ஆம்பெட்ஸ் அக்குள் பகுதியில் உள்ள லிம்ப் நோட்ஸ்கள் நன்கு தூண்ட பெற்று நச்சுக்கள் வெளியேறுகிறது. இதனால் செஸ்ட் பெண்களுக்கு மார்பக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நச்சுக்கள் வெளியேறுவது வேர்வை, சிறுநீர் மற்றும் மலம் மூலமாக நடக்கும். மேலும் இந்த யோகா ஆசனாக்கள் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி செல்கள் மற்றும் திசுக்களுக்கு டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் மற்றும் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்க உதவுகிறது. டவுன்வர்ட் டாக் போஸ் அப்புறம் சைல்டு போஸ் என்று சொல்லப்படும் தலைகீழ் ஆசனங்கள் நிணநீர் முனைகளை லிம்ப் நோட்ஸை அழுத்தி நிணநீர் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. முறையான பிராணாயாம பயிற்சியான கபாலபதி மொத்த உடலையும் ஒரு சுறுசுறுப்பு நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த பயிற்சி பிரெயினுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ற மாதிரி அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலைக்கு நம்ம உடலை வந்து கொண்டு செல்லும். நாடி சுத்தி, பஸ்திரிகா போன்ற பிராணாயாமங்கள் மூச்சு குழாய்களை சுற்றி

0: அமைந்துள்ள லிம்ப் நோட்ஸிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி நுரையீரல் மற்றும் இருதய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும். நுரையீரலும் இருதயமும் நன்கு பலப்படும். நமது உடல் தன்னைத்தானே தினமும் புதுப்பித்துக் கொள்கிறது. கல்லீரல் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு புதிதாக மாறுகிறது. நமது தோல் 1 மாதத்திற்குள் புதுப்பிக்கப்படுகிறது. பெருகுடல் சிறுகுடல் 3 நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறது. வயது ஆக ஆக இந்த புதுப்பிக்கும் திறன்கள் குறைந்து விடுகின்றன. முறையான யோக பயிற்சியை தினமும் தொடர்ந்து செய்து வருவதால் நமது உடல் செல்கள் அன்றாடம் புதுப்பிக்கப்படுகிறது. முறையான யோக பயிற்சி, பிராணாயாமம், தியான பயிற்சிகள் தொடர்ந்து ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல்.
3: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோத்துருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்குது, ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க. வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் 2 பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
2: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: മനതിൽ ഉറുതി വേണ്ടും തിരപ്പടത്തിൽ കെ ജെ യേശുദാസ് പാടിയ പാടലെ കേട്ടോ. മിനി വിളംബരം.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது. பொக்கா தொலைச்சிருவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம். லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ தேங்க்ஸ் கப்பு. காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
0: அடுத்து ஒலிக்கிறது பத்து தல திரைப்படத்தில் ஸ்ரீ ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 7:42 நொடி. நேர்கள் இணைந்திருக்கும் சென்னை மத்தியில் 770 கிலோஹர்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகாஹர்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகாஹர்ஸ் அலை வரிசைகளில் உளுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புத்தம் புது காலை. திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம். ஈட்டி திரைப்படத்திற்காக சித்தார்த் மகாதேவன் பாடியிருக்கும் பாடலை

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: நீங்களின் இனிய நினைவிற்கு இந்த அலைவரிசைகளில் இன்று காலை 8:45 வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: கீதா காமாடியிலிருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை. சர்வ

0: கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழல நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: நேரம் 7:55. புத்தம் புது காலையில் தொடர்வது
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கதிரவன் சூரியன் உதிக்கும் திசை எதுன்னு கேட்டா உடன் கிழக்கு என்ற பதில் வரும். சூரியன் மிக துல்லியமாக கிழக்கில் உதிக்கும் நாள்தான் சித்திரை 1. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் துல்லியமாக வானியல் சாஸ்திரத்தை கணித்திருக்கிறான். இந்து சமயம் சொல்லி வைத்த நமக்கு தெரியாத உண்மைகள் சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1. இவற்றை நாம விழாவா கொண்டாடுறோம். ஏதோ ஒரு சடங்கு, சம்பிரதாயம், பழக்கம்னு நினைக்கிறோம். நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலை வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியுமா? நமது சொல் செயல் ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு விஞ்ஞானம் இருக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றோம். ஆனால் என்றாவது ஓர் அளவை வைத்து சூரியன் உதிக்கின்ற போது சோதித்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே மிகச்சரியாக கிழக்கே உதிக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும். அதன்பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும், அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் காலம் சரியா 1 வருடம். சரி, இதுக்கும் தமிழ் மாதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள் தான் சித்திரை 1. அறிவியல் விஞ்ஞானத்துல இதை யூக்கினாக்ஸ் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சரியா வடகிழக்கு புள்ளி தான் ஆடி 1, ஆடி சிறப்பு. மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி 1, மீண்டும் சரியா தென்கிழக்கு. இப்போ தை 1, பொங்கல் திருநாள். இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்து இருந்த நம் முன்னோர்கள் இத எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக திருவிழாவாக கொண்டாடினார்கள். அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, ஆடி 18 ஆடி பிறப்பு அல்லது ஆடி பெருக்கு, ஐப்பசி அமாவாசை தீபாவளி, தை 1 பொங்கல் திருநாள். எப்படி பாத்தீங்களா ஐயா? நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், மகத்துவம் வாய்ந்தவர்கள். எதை செய்தாலும் அதற்கு அறிவியல் பூர்வமான ஓர் அடிப்படை கருத்து இருக்கும் பின்னாடி. அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து செயல்படணும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கால சூழல், பருவகால மாற்றம் ஆகியவற்றை பொறுத்துதான் நமது விழாக்கள், பண்டிகைகள், உணவு முறைகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டன. வெளிநாட்டு மோகம், மற்றவர்கள் சொல்றதை செவிமடுத்து அதையே வேதவாக்காக எடுத்து கொண்டதால்தான் சில பல இடர்பாடுகள். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படணும். நாமெல்லாம் காலையில பழைய சாதத்தை சாப்பிடுற ஆட்கள், கஞ்சி கூழ் குடிக்கிற மக்கள், காலை நேரத்துல இவற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க வேலை செய்யற வழக்கமுடையவர்கள், தெம்புடையவர்கள். நம்ம உள்ளூர் பழங்கள் மா, பலா, வாழையெல்லாம் நமக்கும் நமது சூழலுக்கும் உகந்தவை. ஆப்பிள் உஷ்ணம் அதிகமுடைய பழம்,

0: குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றது. கேரட் பீட்ரூட்லாம் கூட அப்படித்தான். சப்பாத்தி பரோட்டாவும் அப்படியே. சப்பாத்திய அறிமுகப்படுத்தினவங்க அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லலையே. சப்பாத்திலாம் அதிக உஷ்ணமுடைய உணவு, அதில் நெய் சேர்த்து தான் சாப்பிடணும். நெய் குளிர்ச்சியே தரக்கூடியது. இப்படி எது எது யார் யாருக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு, முறை வரையும்பாங்க. இந்த வார்த்தைய நினைவுல வச்சுக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நேரம் 8:02. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி தொடர்ந்து திரைக்கானம் கேட்கலாம். காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக அமினா ரஃபிக், ஸ்ரீதர் ரமேஷ் பாடியுள்ள பாடல்.

0: India to take on Afghanistan in third and final ODI of series in Chennai this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை மதியால 860 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கலாம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் ஒலிக்கும் திரைகானம். திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது வெள்ளக்காரதுரை திரைப்படத்தில் சத்யபிரகாஷ் பாடியிருக்கும் பாடல்.

திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் அஜித் சிங், சின்மயி, ஸ்ரீபதா. இந்த பாடல் இடம்பெற்ற படம் 24.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க.

0: இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சிதான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்ப இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னாலதான் அதிகமாகுது. சோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். சோ இது எல்லாமே நீங்க கோர்வா செய்யும் போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க காலை உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7:30 சாப்பிடணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டீங்கன்னா 1 சாப்பிடணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா 7:30 சாப்பிடணும். நைட்டு தூங்க போற டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 தூங்க போகணும். சோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. நீங்க ஒரு நைட் ஷிப்ட் போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில எடுத்துட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்ப அந்த உணவு சீரான அளவுல நல்ல ஒரு சமச்சீரான உணவா எடுத்துக்கிட்டோம்னால உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகால. கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். சோ அப்ப உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோட இருக்கும். உங்களுக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நீங்க யோகா பண்றது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. சோ நம்ம சாதாரணமா இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமாக இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த யோகாசனத்துல மெடிடேஷன் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மெடிடேஷன் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்துல நீங்க உட்கார்ந்தீங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட் வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்துல நீங்க கண்ணை மூடி உட்காரும் போது இனிஷியலா 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனா நீங்க கண்ணை மூடி அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரீத்திங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும். இப்ப மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பத்தி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில விடுறோம் பண்றோம்ல, அதே தான் மெடிடேஷன்ல. கண்ணை மூடி நீங்க பொறுமையா அதை கவனிக்கணும். நேரா நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தை ஸ்லோவா நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காத்து உள்ளார போகுது, வெளியில விடும் போது சூடான காத்து வெளியில வருது. சோ அதையும்

கவனிக்கலாம். ஸோ இதன் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுதோ, நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால் தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்கறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்துல சத்தத்தை கவனிக்கிறது, சோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினா நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தா அது படிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள்ல நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். சோ யோக பயிற்சிங்கிறது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அனைவரும் யோகா பயிற்சியில ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதுல கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், கிரியா பயிற்சின்னு ஒரு இருக்கு. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண்ணு சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. சோ இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உடம்புல உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்ப உடம்புல உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்ல இயல்பா இயங்கக்கூட தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலா விடிய காலம்பரை பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்ப நீங்க உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டயோ இல்ல யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்க இதை கத்துக்கலாம். சோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ, மீந்த சாப்பாடு சாப்பிட்றதுனாலதான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்ப சாப்பிடுற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அது கழிவா மாறத்துக்கான தன்மை இருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போ நம்ம எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிடணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடா இருக்கணும். இந்த கால் வயிறு காலியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரிதான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்க இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உணவு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்றதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க யோகா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த யோக பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க பண்ணலாம். இப்ப சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேல இருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேல சொல்றேன்னா அப்பதான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்றதை கேட்கும். சோ அப்ப அந்த வயசுல இருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்றதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனா யோகா பயிற்சியில வந்து உங்களுக்கு நார்மலா ஸ்லோவா காலை தூக்குங்க, ஸ்லோவா கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. சோ இதுதானே வேணும் நமக்கு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். சோ அப்ப வயசானவங்களும் ஈஸியா பண்ணலாம். இப்ப ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோக பயிற்சியில சிம்பிளா உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர்ல ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்ப யோகா பண்ணனா நோய் வராம இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராம இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ் வந்து பிரீத்திங் பேட்டர்னோட பண்றது. சோ இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை

0: இலவசமா கொடுக்கறாங்க. பாண்டிச்சேரி இதுல வந்து தமிழ்நாட்டிலயும் வச்சிருக்காங்க, இலவசமா கொடுக்கறாங்க. அதனால மக்கள் வந்து இது அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன், ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முதிரன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அந்த முதிரைகள் என்னன்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்றது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்திலையும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்ப எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்ப கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோட நம்ம கம்பேர் பண்றதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைய சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்னா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில உட்கார்ந்தனாலே நம்ம மூளைக்கு போற நரம்புகள் வந்து சீரா இயங்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முனிவர்கள்லாம் சின்முதிரையில உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. சோ எப்ப சின்முதிரையில உட்காந்தீங்கனாலோ உங்களுக்கு மனசு சாந்தமா ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்னா சேர்த்துக்கணும். சோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட இந்த முத்ரையை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஆனா இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அந்த எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. சோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்ப பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்கு யோகால, மூல பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. சோ இந்த பந்தா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூல பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுத்தி, நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. சோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்ப பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வைத்த உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த யோகா பயிற்சியினால நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியல்ல வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமா நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. நல்ல நலமா வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் குலசேகர ஆழ்வார் பாசுரம் மடத்து ராகம் சண்முகப்பிரியா கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்ற

0: வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி நேர்கள் இணைந்திருப்பது சென்னை மத்தியில் 860 கிலோஹெர்ட்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகாஹெர்ட்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள். உங்களுக்காக வழங்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மஞ்சள் குங்குமம் திரைப்படத்திற்காக SP Balasubramanian பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 23 தேதி வரை மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறலில் அடுத்து ஒலிக்கிறது ஒரு பாடல். அதற்கு முன்
1: கதைகளை கேட்டோம்.

0: வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலாவின் குரல்கள். படம் கௌரவம்.

What happened to her?

சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜே ஜெயலலிதா ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது ஒரு பாடல், நல்ல முடிவு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்கள்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா ஆகியோர். படம் இறைவன் இருக்கின்றான். அடுத்து ஒலிக்கிறது சந்திப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர்.

0: ஒலித பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
4: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
3: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
4: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
3: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
4: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
3: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
5: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை

0: இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்வேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியிலே 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இளைய பாரதம்

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டி ஜே ஐரன், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகின்றது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற மூன்று அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி,
2: வணக்கம். என்னோட பேர் பவித்ரா. நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை சைதாப்பேட்ல இருந்து வரேன். BA தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன்.
1: வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள்?
3: வணக்கம், என் பேர் சக்தி கணேஷ். நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை சைதாப்பேட்ல இருந்து வரேன்.
1: வெரி குட். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
3: BA தமிழ் லிட்ரேச்சர்.
1: வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணி?
4: வணக்கம், என் பேர் ஜான்வி. நான் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருவான்மையூர்ல இருந்து வரேன்.
1: ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள்?
5: என் பேர் ஐரீன். நான் செகண்ட் இயர் BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல. ஐ லிவ் இன் கோபாலபுரம், சென்னை.
1: எக்ஸலன்ட், ஆல் தி பெஸ்ட். நீங்கள்?
6: வணக்கம், பாலாஜி பேசுறேன். குருநாடக் காலேஜ் BCOM பேங்க் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். பெருங்களத்தூர்ல இருந்து வரேன்.
1: வாழ்த்துக்கள். என்ன உங்களுடைய லட்சியம் என்ன?
6: பார்த்தா பேங்க் மேனேஜர் ஆகணும்.
1: ஓ, வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப இன்றைக்கி வங்கித்துறைகள்லாம் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. ஸோ நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பெல்லாம் தேவை வருங்காலத்தில். வாழ்த்துக்கள். நீங்கள்?
7: வணக்கம், என் பெயர் ஸ்ரீனிவாஸ். நான் குருநானக் காலேஜிலேருந்து வரேன். நான் BCOM ஹானர்ஸ் படிக்கிறேன்.
1: BCOM ஹானர்ஸ், சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், ஆல் தி பெஸ்ட்.
7: தேங்க்யூ,
1: விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல் சுற்று வந்து ஒரு அப்ரிவேஷன், சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு, இர்டை, IRDAI, இதனுடைய விரிவு என்ன? IRDAI சொல்லுங்க. இது வந்து ஏ அணிக்கு,
2: இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.
1: மிகச்சரியான விடை. நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஏ அணியினர். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. CCIL இதனுடைய

0: வெரி வே என்ன?
1: CCIL full form Clearing Corporation of India Limited.
0: மிகச்சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சிசிஐஎல் உடைய விரிவு வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, இஇபிசி இதனுடைய விரிவு என்ன? இஇபிசி. நீங்கள் ஏ அணியினர்?
2: இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்.
0: மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு பொது சுற்று, பொதுவான பல தகவல்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு, தற்பொழுது இந்திய பொதுத்துறை வங்கிகளில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனப்படும் அந்நிய நேரடி முதலீடுகளின் உச்சவரம்பு எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இன் பிஎஸ்பி பேங்க்ஸ் எஃப்டிஐஸ் ஆர் பர்மிட்டட் வித் அ மேக்சிமம் கேப் ஆஃப் வாட் பர்சன்டேஜ்? இது வந்து ஏ அணிக்கு
3: 20%.
0: ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 20% வரைக்கும் எஃப்டிஐஸ் வந்து பிஎஸ்பி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளின் உச்சவரம்பு அண்மையில் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? மேக்சிமம் எஃப்டிஐ இன் இன்சூரன்ஸ் செக்டர் ரெய்ஸ்டு ஃப்ரம் விச் பர்சன்டேஜ் டு விச் பர்சன்டேஜ் ரீசன்ட்லி?
1: 100%.
0: சரி, எதுல இருந்து 100 மாத்தினாங்க?
1: 90%.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, 100 சொல்றீங்க, ஓகே, ஒன்னா ஒரு 5 மார்க் தரேன். 100% தான் கரெக்ட். பட் எதுல இருந்து 100 மாத்தினாங்கன்னு சொல்லணும். நீங்கள் சி அணியினர்
4: சார் 80 to 100.
0: இல்ல, 80 to 100 தப்பு. நீங்கள் ஏ அணியினர்
3: 74% to 100%.
0: தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அணியினரும் ஏ அணியினரும் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. இந்திய அரசுக்கு 100% சொந்தமான பேமெண்ட் வங்கி எது? பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்னு இருக்கு இல்லையா, ஒரு 5-6 பேமெண்ட் பேங்க் இருக்கு. அதில் இந்திய அரசுக்கு 100% சொந்தமான பேமெண்ட் பேங்க் எது? நீங்கள் ஏ அணியினர்
2: இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்.
0: சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. ஏ அணியினர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஐபிபிபி, சரிங்களா? இது வந்து 1/9/2018 தொடங்கப்பட்டது. இந்திய அரசுக்கு 100% சொந்தமான ஒரு அரசு நிறுவனம். இப்ப அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று ஒரு ரூபாய் நோட்டுகள் பற்றிய ஒரு சுவையான சுற்று, சரிங்களா? நம்ம புழக்கத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டுகள், கரன்சி நோட்ஸ், அதை பற்றி ஒரு சுற்று. உலகிலேயே முதன் முதலில் எந்த நாட்டில் பாலிமரிலான கரன்சி நோட்டுகள் எனப்படும் பணத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? உலகத்திலேயே எந்த நாட்டில் பாலிமர் கரன்சி நோட்ஸ்? இது வந்து ஏ அணிக்கு, சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியா, ரொம்ப சரியான விடை. எந்த வருஷம் தெரியுமா? உங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுத்துறேன், பட் எந்த வருஷம்?
2: 1988.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஆஸ்திரேலியா 1988 $10 பாலிமரில் செய்யப்பட்ட கரன்சி நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்தது வந்து பி அணியினருக்கு, இந்தியாவிலும் புழக்கத்தில் பாலிமர் நோட்டுகளை பயன்படுத்த ஆய்வு நடந்து கொண்டு வருகிறது. காகித நோட்டுகளுக்கு பதிலாக பாலிமர் நோட்டுகளை புழக்கத்தில் கொண்டு வருவதால் கிடைக்கும் 2 முக்கிய நன்மைகள் என்னென்ன?
1: பழைய நோட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது நோட்டு கொடுக்கிறது, பிளஸ் அது நிறைய நாள் நிற்கும்.
0: பழைய நோட்டுக்கு வந்து புது நோட்டு கொடுக்கிறது, அது ஓகே. பட் இன்னொரு ஒரு முக்கியமான இதை விட்டுட்டீங்க. இது இன்னும் இந்த 2வது சொன்னது கரெக்டு. ரொம்ப நாள் நீடிக்கும், ரொம்ப நாளைக்கு அது வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஷெல்ஃப் லைஃப்னா ரொம்ப நாளைக்கு அது இருக்கும், கெட்டு போகாம. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க. நீங்க முயற்சி பண்றீங்களா சி அணியினர்?
4: சார், அது காஸ்ட் ஃப்ரெண்ட்லி.
0: தட் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம காகித நோட்டுகள் தயாரிக்கிறத விட பாலிமர் நோட்டுகள் தயாரிக்கும் பொழுது கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக செலவாகும். ஸோ அது ஒரு ரீசனு. பி அணியினர் மற்றும் சி அணியினர் தலா 5-5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாலிமர் நோட்டுகள் தயாரிக்கும் செலவு காகித நோட்டுகள் தயாரிக்கும் செலவை விட குறைந்தது. காகித நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் மிக நீண்ட நாட்கள் சேதமின்றி புழக்கத்தில் இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது, உங்கள் முறையில் வருகிறது. மே மாதம் 15th May 2026 இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள ரூபாயின் மொத்த மதிப்பு எவ்வளவு? இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் ஆஸ் ஆன் 15/5/26 எவ்வளோ டோட்டல் கரன்சி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியணும். புழக்கத்தில் எல்லா நோட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து, காயின் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு.
4: 42.86 trillion
0: ரூபாய். 42.8

0: 6 லட்சம் கோடிகள், சரிங்களா, அவ்வளோ ரூபாய்கள் தான் வந்து நமக்கு புழக்கத்தில் இருக்குது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து தேசிய மின்துறை பற்றிய ஒரு சுற்று, கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் இதில் இருக்குது. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்பது தேசிய அனல் மின் நிறுவனம் ஆகும். இது அனல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் ஆகும், NTPC. இதற்கு சொந்தமான ஆலைகளுள் மிக அதிகமான மின் உற்பத்தியை உருவாக்கும் அனல் மின் நிலையம் எங்கு உள்ளது?
1: விந்தியாச்சல் அனல் மின் நிலையம்.
0: விந்தியாச்சல் எந்த மாகாணத்தில் சொல்ல முடியுமா?
1: மத்திய பிரதேஷ்.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. மத்திய பிரதேசத்துல விந்தியாசல் என்ற இடத்துலதான் வந்து NTPC-யோட மிக அதிகமான அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையம் உள்ளது. 4735 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் விந்தியாசல் மிகு மின் நிலையம் தான் NTPC-க்கு சொந்தமான மிக அதிகமான அனல் மின் உற்பத்தி நிலையமாகும். இது மத்திய பிரதேசத்தில் சிங்க்ரௌலி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. NTPC மற்றும் தமிழக அரசின் டான்ஜெட்கோ நிறுவனமும் கூட்டாக இணைந்து நிறுவியுள்ள அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? த கொலாபரேஷன் பிட்வீன் NTPC அண்ட் டான்ஜெட்கோ, தே ஹவ் இன்ஸ்டால்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இன் தமிழ்நாடு, விச் பிளேஸ்?
1: வல்லூர்.
0: வல்லூர், வல்லூர் மிகச்சரியான விடை. வல்லூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த டிஸ்ட்ரிக்ட், எங்க ஏதாவது? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சிஎனினர்
2: திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிக அழகா சொல்லிருக்கீங்க. நம்ம சென்னைக்கு அருகேல தான் இருக்குது. சென்னைக்கு அருகே வட சென்னையில் அத்திப்பட்டிற்கு அருகே உள்ளது. 500 மெகாவாட் திறன் கொண்ட 3 மின்கலன்கள் இங்கு உள்ளன. ஆக மொத்தம் இந்த அனல் மின் நிலையம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது, சரிங்களா? வல்லூர் என்று கூறிய பி அணியினர் 5 மதிப்பெண்களும், சி அணியினர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணிக்கு அவர்கள் முறையில் வருகின்றது. தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனத்தின் நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டின் பிராந்திய நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கு?
3: நெய்வேலி.
0: நெய்வேலி இஸ் த ரைட் ஆன்சர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இதை தவிர துர்காபூர், பதர்பூர் டெல்லி, நாக்பூர், கவுஹாத்தி, நங்கல் மற்றும் பெங்களூர் போன்ற இடங்களிலும் இந்த நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட பிராந்திய நிறுவனங்கள் உள்ளன. இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துருவோமா?
1: 4 ரன்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ்.
0: இதுவரை நடந்த 4 சுற்றுகளில் ஏ அணியினர் 55 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து சி அணியினர் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பி அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப போலாமா, அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு குறியீடு, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. அதை பற்றிய ஒரு சில தகவல்கள்லாம் இந்த சுற்றில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எனப்படும் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டின் அடிப்படை கணக்கு ஆண்டு ஏப்ரல் மாதம் 2026 எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டாக மாற்றப்படுகிறது? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் விச் பேசியர் டு விச் பேசியர். அதனுடைய கால்குலேஷனுக்கு பேசியரை முதல்ல ஒரு மாதிரி எடுத்துட்டு இருந்தோம், இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு வேற பேசியருக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேசியர்னு சொல்லுங்க. புதுசு என்ன பேசியர், பழசு என்ன பேசியர், ரெண்டுமே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஃப்ரம் 2011 to 2022.
0: ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான், பட் இந்த நிதியாண்ட சொல்லுங்க.
1: பேசியர் சுவிட்ச் ஃப்ரம் 2011-12 to 2022-23.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. ஸோ டீம் ஏ கெட்ஸ் 10 ஃபுல் மார்க்ஸ். அடுத்த கேள்வி போலாமா? 2022-23 அடிப்படையாக கொண்ட கணக்கின்படி ஏப்ரல் 26 தொழில்துறை உற்பத்தி குறியீடு எவ்வளவாக உள்ளது? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏப்ரல் 26 ஆஸ் பர் த நியூ பேசியர் 22-23 என்ன பர்சன்டேஜ் சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க பி அணியினர், முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஜூன் 1 வெளியிடப்பட்டது. சொல்லுங்கள் பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஐஐபி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான குறியீடுகள். நீங்கள்லாம் நல்லா பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறீங்க, பிகாம் பேங்கிங் நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸ்லாம் படி

0: உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். முயற்சி பண்ணுங்க. பி அணியினர்
1: IIP has grown by 4.9% year on year.
0: Superb answer from team B. 4.9% IIP 4.9% as per the new base year. வாழ்த்துக்கள் பி அணியினர், 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இப்போ இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதனுடைய மூன்று அடிப்படை பிரிவுகள் என்ன? அந்த மூணு தவிச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க.
2: கோல், க்ரூட் ஆயில், கேஸ்.
0: இல்ல இல்ல, பேசிக்கா நான்

0: டீம் பி கெட்ஸ் 5 போனஸ் மார்க். சூப்பர். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். எல்லாம் நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க. மத்திய ரிசர்வ் வங்கி பற்றிய ஒரு சுற்று, சரியா? இந்தியாவின் ரூபாய் பணப்புழக்கத்தின் மதிப்பு சுமார் 42.86 லட்சம் கோடிகள் என்று பார்த்தோம். 42.86 ட்ரில்லியன், சரியா? இதில் நாணயங்களுடைய புழக்க மதிப்பு எவ்வளோ, காயின்ஸ் மாத்திரம் எவ்வளோ கோடி ரூபாய்கள் அப்படின்னு சொல்லணும். நாணயங்கள் மாத்திரம் முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினருக்கு தான் இந்த கேள்வியே, சொல்லுங்கள்.
1: 40,814 கோடி.
0: சூப்பர், சூப்பர். நாணயங்களுடைய புழக்கம் மாத்திரம் 40,814 கோடி ரூபாய். இது மொத்த புழக்கத்திலே ஒரு 1% தான் இருக்கும், சரிங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. மத்திய ரிசர்வ் வங்கி 2025-26 ஆண்டிற்காக எவ்வளவு கோடி ரூபாயை ஈவுத்தொகையாக செலுத்த உள்ளது? The dividend they are going to pay, the Reserve Bank is going to pay to the central government for 25-26.
1: 863.16 trillion.
0: Totally wrong answer. நீங்க சொல்லுங்க. C அணியினர்
2: 2.87 லட்சம் கோடி.
0: வெரி குட், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 5 ஊக்கமதிப்பெண் பெறுகிறார்கள். ரூபாய் 2.87 லட்சம் கோடிகளை வந்து ஈவுத்தொகையாக டிவிடெண்டாக மத்திய அரசுக்கு செலுத்த உள்ளது. இது சென்ற ஆண்டை விட சுமார் 7% ஆகும். 2024-25 இது 2.69 லட்சம் கோடிகளாக இருந்தது, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து சி அணியினருக்கு உங்கள் முறையிலே ஒரு முக்கியமான கேள்வி. March 31, 2026 மத்திய ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலை குறிப்பின் அளவு எனப்படும் பேலன்ஸ் ஷீட் சைஸ் 8,00,000 கோடிகளாக உள்ளது. March 31, 2026 மத்திய ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலை குறிப்பின் அளவு அது எனப்படும் பேலன்ஸ் ஷீட் சைஸ், சைஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, 8,00,000 கோடிகளாக உள்ளது.
2: 99.97 லட்சம் கோடி.
0: வெரி குட், 91.97 லட்சம் கோடி தான் வந்து ஆர்பிஐனுடைய பேலன்ஸ் ஷீட் சைஸ் ஆஸ் ஆன் March 31, 2026. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். இது வந்து 2024-25 76.2 லட்சம் கோடிகளாக இருந்தது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்திய அரசுக்கு சொந்தமான வாகன தொழில்நுட்ப பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் அமைந்துள்ள இடம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் டெஸ்டிங் சென்டர்.
1: தரமணி.
0: தரமணி தப்பு. நீங்கள் பி அணியினர்
1: ஓரகடம்.
0: ஓரகடம் இஸ் ரைட் ஆன்சர். பி அணியினருக்கு 5 ஊக்கமதிப்பெண்கள் வந்து சேர்க்கின்றன. இதற்கு குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் சென்டர் என்று பெயர். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. இந்திய கயிறு வாரியத்தின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது? காயர் போர்டு.
1: கேரளா, கொச்சி.
0: கொச்சி, மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவர்கள் முறையிலேயே பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் இந்தியாவில் எங்குள்ளது? கோகனட். தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் இந்தியாவில் எங்குள்ளது சொல்லுங்க பார்க்கலாம்.
2: கொச்சி, கேரளா.
0: அதுவும் கொச்சி, கேரளா தான். மிகச்சரியான விடை. சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு நிறுவனமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ரொம்ப சிம்பிள்மா. நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? சிம்பிள், ரொம்ப சிம்பிள்.
1: NIRF, National Institutional Ranking Framework.
0: Excellent answer from Team A. Team A 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஸ்வதேசி தர்ஷன் 2.0 என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்?
1: டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்.
0: டூரிஸ்ட் டெவலப்மெண்ட், மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சுற்றுலா அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு சேவைகள் மனித மூலதனம் போன்றவற்றை மேம்படுத்துவதில் புதிய பதிப்பு கவனம் செலுத்துகிறது, சரிங்களா? அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது?
2: சென்னை பெருங்குடியில் உள்ளது.
0: சென்னையில் பெருங்குடியில் உள்ளது, மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் ஏற்றுமதி பொருள்களை பாதுகாப்பாக தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும் பேக்கிங் பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும்

0: பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் 1966 முதல் தொடங்கப்பட்டு சேவை புரிந்து வருகின்றது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
1: 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ்.
0: இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
2: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டிஜே ஐரன், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி.

0: ஹரிஹரன் குரலில் ஒலித்தது இருவர் திரைப்பட பாடல்.
1: இன்றைய இளைய பாரதத்தில் அன்றாட வாழ்வை வழிநடத்தும் கணிதம் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் பி. தங்கராசு, பி. ஜானகிராமன், டி. மதன்ராஜ்.
2: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு அன்றாட வாழ்வில் கணிதத்தின் பயன்பாடு, அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் ரியல் லைஃப். என் பெயர் ஜானகிராமன். நான் முதலாம் ஆண்டு முதுகலை கணிதவியல், சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறேன். என்னுடன் உரையாடுவதற்கு என்னுடைய தோழமைகள் பங்கு பெற்றுள்ளனர். அவர் பெயர் தங்கராசு, மதன்ராஜ். பொதுவாக கணிதம் என்பது எண்கள் மட்டும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முள்ளே வளர்ந்துள்ளது. இதற்கு காரணம் அதனுடைய முக்கியத்துவம் நாம் அறியாதது என்பதே குறிப்பிடத்தக்க ஒன்று. கணிதம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாகவே நமக்கு தெரியாமல் நம்முடன் பயின்று வருகிறது. கணிதம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நாம் நம்மை அறியாமலேயே தினமும் கணிதத்தை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக நேரம் பார்க்கும்போது, போக்குவரத்து, இணையம் போன்ற பல்வேறு துறைகளில் கணிதம் பயன்பட்டு வருகிறது. மேலும் முக்கிய உதாரணம், பணம் செலவழிப்பது, பணத்தை பெறுவது, பணத்தை சேமிப்பது போன்ற அனைத்து செயல்களிலும் கணிதத்தின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவேதான் கணிதத்தை அறிவியலின் ராணி என்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று முதலில் பார்க்க போவது மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம். மருத்துவம் என்பது தற்கால சூழ்நிலையில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. இதில் கணிதம் எந்த அளவுக்கு ஊடுருவியுள்ளது என்பதை பற்றி நாம் ஒரு ஒரு தலைப்பாக பார்க்கலாம். முதல் தலைப்பாக மனித உடலும் கணிதமும். மனித உடலும் கணிதமும், இதில் என்ன தெரிகிறது? மனித உடலுக்கும் கணிதத்துக்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு. மனித உடல் ஒரு அற்புதமான இயந்திரம் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த ஒன்றாகும். அதில் இதயம் என்பது ஒரு முக்கிய பங்காக செயலாற்றி வருகிறது. இந்த இதய துடிப்பானது கணிதத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வருகிறது. ஒரு நிமிடத்திற்கு 60 முதல் 100 துடிப்புகள் என்ற அளவில் இந்த இதய துடிப்பு துடிக்கின்றது. இதை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்துவது எண்ணிக்கை மற்றும் சராசரி. அதாவது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை இதயம் துடிக்கிறது, அதை கவுண்ட் என்று நாம் சொல்வோம். அதே போல் சராசரி, இந்த மொத்த எண்ணிக்கையும் கூட்டி அதை சராசரி எடுத்து நாம் அளவிடுவோம். இதய துடிப்பில் கணிதம் என்பது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தபடியாக இன்று அனைத்து இளம் வயது முதல் முதிய வயது வரை உள்ள முக்கிய பிரச்சனை இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். இந்த இரத்த அழுத்தத்தை அளவிடுவதற்கும் கணிதம் ஒரு முக்கிய பங்காக உள்ளது. உதாரணமாக இரத்த அழுத்தத்தில் ஒரு சராசரி மனிதனுக்கு 120 முதல் 80 mmHg என்ற அளவில் இருக்க வேண்டும் என்று மருத்துவம் குறிப்பிடுகிறது. இதில் பயன்படுத்தப்படும் கணிதம் என்னவென்றால் விகிதம், அதாவது ரேஷியோ என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது.

0: அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ இயந்திரங்கள். மருத்துவ இயந்திரங்கள்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இது போன்ற இதுவெல்லாம் தான் மருத்துவ இயந்திரம். இப்போ இன்றைய மருத்துவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் ப்ளஸ் கணிதம் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து மருத்துவ இயந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ இயந்திரங்களில் கணிதம் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பயன்படுத்துகிறோன்னா, எக்ஸ்ரேயில் நம்ம கணிதத்தை பயன்படுத்துகிறோம். இந்த எக்ஸ்ரே அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு ஒரு வேவ்லென்த்தை செலுத்தி அந்த வேவ்லென்த் மூலயமா ஒரு கதிரை பெற்று அதிலிருந்து ஒரு கிராஃப் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதை தான் வந்துட்டு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த கிராஃப்ன்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கணிதத்தில் இருந்தால் பெற்றிருக்கும், ஓகேங்களா. அடுத்தது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கணிதம் பயன்படுகிறது. இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்னென்ன மாதிரியான கணிதம்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஜாமெண்ட்ரி, அப்புறம் வந்துட்டு டிக்னோமெட்ரி, அடுத்தது மேட்ரிக்ஸ், இது போன்ற கணிதங்கள்லாம் வந்துட்டு இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இசிஜி. இசிஜினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு இசிஜிலையுமே கணிதம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது இசிஜியில் இதய அலைகள்னு சொல்லுவாங்க, அந்த இதய அலைகளை வந்து செலுத்தி அந்த கிராஃப் நம்ம வந்து ரிசல்ட்டாக கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அந்த கிராஃபை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிடுங்க, எல்லாமே நமக்கு சொல்லுவார். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன தான் யூஸ் ஆயிருக்கு, கணிதம்ன்ற ஒரு பேசிக் நாலேஜ் தான் யூஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து ஷார்ட்டாக என்ன சொல்லலான்னா, மருத்துவர் பார்க்கும் ஒவ்வொரு கிராஃபும் கணிதம் அப்படின்னு தான் சொல்லலாம். புள்ளி விவரங்கள் மற்றும் கணிதம். இதில் புள்ளி விவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம லாஸ்ட்டாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திய கொரோனா. கொரோனா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த கொரோனாவில் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இத்தனை பேர் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க, இவ்வளோ பேர் மீண்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாமே எப்படி அவங்க அப்டேட் பண்ணாங்க, ஏன்னா இந்த வேர்ல்டுன்றது எவ்வளோ பெரிய வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பேர் எத்தனை விதத்துலேயே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இத்தனை பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை பேர் மீண்டு இருக்காங்க, இத்தனை பேர் உயிர் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கொடுத்ததும் ஒரு கணிதம் தான். அதில் என்ன மாதிரியான கணிதத்தை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, புள்ளியியல். இந்த புள்ளியல்ன்றது கணிதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பயன்பாடுனே சொல்லலாம். புள்ளியியல் மூலயமா தான் மொத்த கணக்கெடுப்பு எடுத்து அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் மீண்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து புள்ளியல்ல கணிதம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். மருத்துவத்தில் இவ்வளோ இருக்குது, இன்னமும் இருக்குது, ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். ஸோ இது தாண்டியும் மருத்துவத்தில் நிறைய கணிதத்தின் பயன்பாடுகள் இருக்குது. மருத்துவம் மட்டும் இல்லை, வெவ்வேறு துறைகளில் பல்வேறு விதமான வழிகளில் இந்த கணிதம் வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி என்னுடைய தோழர்கள் வந்து பேசுவாங்க.
1: ஆக்சுவலாக வந்து இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சென்சஸ். சென்சஸ்ன்றது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு துறை கூட கம்பேர் பண்ணலாம். ஒரு நாட்டுக்குள்ளேருந்து இன்னொரு நாடை கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட ஒரு ஜிடிபி, ஒரு எக்கனாமிக்ஸோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் நம்ம இன்னொரு நாடு கூட கம்பேர் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், ஒரு பாவர்ட்டி லைன் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கலாக இத்தனை பேர் வந்து இவ்வளோ இதில் இருக்காங்க, இவ்வளோ இன்கம் இதில் கம்மியாக இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்துட்டு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ இன்கம் தாண்டி வந்துட்டாங்க, சில பேர் இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்றது சென்சஸ் மூலமா வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இந்த சென்சஸ் வந்து 2011க்கு அப்புறம் நம்ம இன்னும் எடுக்கல, ஏன்னா கோவிட் சிச்சுவேஷனால இன்னும் எடுக்கல. ஸோ சென்சஸ் அப்படின்ற எவ்வளோ இம்பார்ட்டண்டா, ஒரு வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம ஒரு கவுண்ட் நம்மளால பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு வளர்ந்த நாடுகள் கிட்ட பர்ஃபெக்டா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு டேட்டாவை பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு டேட்டாவை கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சென்சஸ்க்கு நம்ம மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் லைஃப்ல 10th படிச்சிருப்போம், ஜஸ்ட் சீரீஸ்னா அரித்மெட்டிக் சீரிஸ் படிச்சிருப்போம், ஜாமெட்ரிக் சீரிஸ் படிச்சிருப்போம், இன்னும் சிபிஎஸ்சி அப்படின்னு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனிக் சீரிஸ் கூட படிச்சிருப்போம். ஆனால் இந்த சீரீஸ்லாம் எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன டே டு டே லைஃப்ல என்ன யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அந்தளவுக்கு நோட் பண்ணுறதில்ல. ஒரு சீரீஸ்னா ஒரு ப்ராக்ரஸ், ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஃபோக்கஸில் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ இதில் எஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் சீரீஸில் நான் ஒரு சீரிஸ் சொல்கிறேன், ஃபெபோனாக்கி சீரீஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு. இது நம்ம சிஎஸ்ல வந்து நல்லா பார்த்துருப்போம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் வந்து அந்த சீரீஸை நம்ம பார்த்துருப்போம். அந்த சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், ரெண்டு பைனரி ஆப்ரேட்டர் எடுத்திருப்போம், 0 1 சொல்லிட்டு எடுத்திருப்போம், அண்ட் பிஃபோர் நம்பர் ஆட் பண்ணிட்டே இருக்கும், 0+1 1, 1+1 2, 2+1 3 அப்படி போயிட்டே இருக்கும். அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத என்னோட ஃப்ரெண்டு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
2: இப்போ ஃபிபோனாசி சீரீஸை பற்றி நண்பர் சொன்னார், அதை பற்றி நம்ம வந்து 10th இதை பற்றி படிச்சிடும். ஃபிபோனாசி சீரீஸ்னா என்ன, 0 1 1 2 3 5 8 13 இந்த மாதிரி ப்ரீவியஸில் இருக்க நம்பரை ஆட் பண்ணி அதை நம்ம கூட்டிக்கிட்டே போகிறோம். இதோட ரியல் லைஃப் யூசேஜ் என்ன, அப்போ நம்ம அப்போ இருந்தே நம்ம படிக்கிறது இல்லை. நீங்கள் எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்க ஏதாவது ரெண்டு நம்பர் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்களேன், அடுத்த

0: எடுத்திருக்க ரெண்டு நம்பர் இப்போ டூ த்ரீக்கு அப்புறம் இருக்க எடுத்த நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 வரும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த நம்பரை போக போக எடுத்துக்கிட்டே நம்ம போயிட்டு இருந்தோம்னா இதோட ரேஷியோ வந்து எப்படி வரும்னா எக்ஸாக்டாக 1.6 வரும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த நம்பர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 இதெல்லாம் நம்ம முதல்ல எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போல ஒரு காய்கறி கடைக்கு போய் ஒரு முருங்கைக்காய் எடுத்து பாருங்களேன். முருங்கைக்காய் நடுவில் அமைக்கி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பிளவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே இருக்கும். ஒரு தக்காளியோட பிளவுகளை பாருங்களேன், அதுவும் ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே 5 இருக்கும். அது மட்டுமா, ஒரு பப்பாளி பழத்தை நறுக்கி பாருங்கள், ஒரு வெண்டைக்காயை உரிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாங்குகிற பழம் காய்கறி ரோஜா செடியில் இருக்க அந்த இதழ்களை நீங்கள் பிரித்து எண்ணி பாருங்களே, அதுவும் ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த இதழ்களும் இல்லை, பொதுவாக எந்த இதழ்கள் எடுத்தாலும் சூரியகாந்தி எடுத்தாலும் ஒரு அன்னாச்சி பழத்தோட அந்த ஸ்பைரல் இருக்கு இல்லையா, அதை எண்ணி பார்த்தாலும் அதுவும் இந்த ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்கே வந்து ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே தான் இருக்குது. நாம் அதை கவனிக்கிறோமோ இல்லையோ ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டுமா, இப்போ அந்த டிகிரி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வட்டத்தோட டிகிரி வந்து நமக்கு 360 டிகிரி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். அந்த வட்டத்தோட டிகிரியோட இந்த 1.6 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 137.5 டிகிரி, அதாவது 360 மைனஸ் அந்த டிகிரியை கழிச்சோம்னா 137.5 டிகிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இலையை அடுக்கி வச்சிருவோம், சூரிய ஒளி பட்டால் தானே நமக்கு அந்த செடி வளரும். சூரிய ஒளி வந்து கீழே இருக்க செடிகளுக்கெல்லாம் படணும். இப்போ நம்ம ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலை இருந்ததுன்னா அது எப்படி கீழே இருக்க செடிக்கு படும், சீக்கிரமாக அந்த செடி அழுகிதானே போகும். ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு தண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்டில் கரெக்டாக ஒரு தண்டுக்கும் இன்னொரு தண்டுக்குமான அந்த டிகிரி வந்து 137.5 டிகிரியாக இருக்கும். அதனால தான் மரங்களும் வளருது செடிகளும் வளருது. ஸோ அதுக்குள்ளே அவ்வளோ ஃபிபொனாசி சீரிஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் அவ்வளோ கனெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நெத்தியில் இருந்து நம்ம மூக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1.6 இருக்கும். ஆனால் மூக்கில் இருந்து நம்ம தாடை வரைக்கும் எடுத்தீங்கன்னா 1. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தாடையிலேருந்து மூக்கு வரைக்கும் இருக்க 1 இருந்ததுன்னா மூக்கிலேருந்து நம்ம நெற்றி வரைக்கும் 1.6 ரேஷியோ இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம தோல்லேருந்து நம்ம முழங்கை வரைக்கும் 1 இருந்ததுன்னா முழங்கையிலேருந்து நம்ம விரல் வரைக்கும் 1.6 இருக்கும். நம்ம நெத்தியிலேருந்து நம்மளுடைய வயிற்று பகுதி வரைக்கும் 1 இருந்ததுன்னா வயிற்றுலேருந்து கால் வரைக்கும் 1.6 இருக்கும். ஸோ நம்ம பார்க்குற நம்ம பழகிற நம்ம நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துலையும் இந்த ஃபிபொனாசி சீரிஸுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் பொதுவாக சொல்லணும்னா அந்த நீங்கள் அதை வரைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா அதில் ஒரு சுருள் உருவாகும். கடலில் உருவாகிற அந்த அலையில் ஏற்படுற தாக்கமும் இந்த நத்தையில் உருவாகிற அந்த சுருளும் எல்லாமே ஃபிபொனாசி சீரிஸ்க்குள்ளே தான் இருக்குது.
1: அடுத்தது வந்து பார்க்கலாம் மேட்ரிக்ஸ். மேட்ரிசஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸியஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் இருப்போம். ஏன்னா என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் டைமில் எது படிக்கலாம் மேட்ரிக்ஸ் படிச்சிடும், ஒரு 5 கிடைச்சிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் மேட்ரிக்ஸை படிப்போம். ஆனால் எதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் படிக்கிறோம், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் அடிஷன், ஒரு சப்ராக்ஷன், ஒரு மல்டிபிகேஷன், அதோட இன்வர்ஸ், அதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுவே நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூடட் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் அப்படின்றது ஒரு மெத்தடை நம்ம கண்டுபிடிச்சி அதை வேல்யூ வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை, அது வேரியஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு கேமிங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ரொட்டேட்டிங் பண்ணுறதா இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி. இந்த கிரிப்டோகிராஃபின்றது இட்ஸ் நாட் ஃபார் ஈஸி. ஏன்னா ஒரு கிரிப்டோகிராஃபியை ப்ளே பண்ணி தான் ஒரு வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மனியில் ஒரு கோடுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய வாரே நடந்துச்சு. அந்த கோடை பிரேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எனிக்மான்ற கூட பிரேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய விஷயமும் வந்துட்டு இந்த கிரிப்டோகிராஃபி சொல்லிட்டு அந்த வாரியை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுத்தவங்களும் சம்திங் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏபிசிடி ரிலேட்டட் டு சம்திங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சின்ன ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும். ஆனால் அது ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தாட்ஸாக எவ்வளோ யூஸ் ஆகுது. அதுவே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீக்ரெட் எழுதுறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த சீக்ரெசி யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா மோஸ்ட்லி மற்றவங்களுக்கு தெரியாது, அன்டில் அது டீகோட் பண்ணுற வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ் ஆகுது. இந்த கிரிப்டோகிராஃபிலேயே வந்து மேட்ரிக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த இன்ஜினியரிங் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கிரிச் ஆஃப் லா, அந்த சர்க்யூட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வோல்டேஜஸ் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. ஜென்ரலாக மேட்ரிக்ஸஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு 2x2 ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம், வேரியபிள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிவிடுவோம். 3x3 கொடுத்தா கம்பேரபிள் அது ஆடஸ்டாக இருக்கும். இதுவே 3x3, 4x4 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் 4 வச்சு வரதா இருக்கட்டும், 5 வச்சு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் கம்பேரபிள் ஈஸியாக இருக்கும். இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸில் பல மெத்தட் இருக்குது. காஸ் ஜோர்டன் மெத்தடாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடாக இருக்கட்டும், இந்த மாதிரி சோ மச் மெத்தட் மேட்ரிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
0: அது மட்டும் இல்லை, இந்த இன்ஜினியரிங்லாம் இப்போ சொன்னார் இல்லையா, இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க, ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஏன் யூஸ் பண்ணுறங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஈஃபில் டவர் நம்ம அளக்கணும்னா நம்ம அதை எப்படி அளப்போம், ஸ்கேல

0: அளக்க முடியுமா, இல்லை போய் டேப் வச்சு தான் அளக்க முடியுமா? ஸோ அப்போதைக்கு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கான அந்த டிஸ்டன்ஸை எடுத்து அங்கேருந்து நம்ம ஒரு டிகிரியை வச்சு நம்ம அதை அளக்கிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி நம்ம படிக்கிறோம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா எல்லாமே நம்ம அதை படிக்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், லீனியர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் இல்லாமல் அந்த ஆர்கிடெக்சரே நம்மளால் ஒன்றுமே சொல்லவும் முடியாது. ஆர்ட்டும் அதே மாதிரி தான். ஏன் தாஜ்மஹால் இன்ன வரைக்கும் நம்ம ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதோட சிம்மெட்ரி தான். கலர் சொல்லலாம், அது வந்து ஷேடாகிற சொல்லலாம், பட் ஆனால் அதோட சமச்சீர், அதோட சமச்சீர்னால தான் இன்னுமே அது பேசப்படுது. மேட்ரிக்ஸ் கூட அதே மாதிரி தான். மேட்ரிக்ஸை சொல்லணும்னா ஒரு அழகான ஒரு நம்ம கரெக்டாக சொல்லணும், ஒரு ட்ரேடிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டயத்தில் எனக்கு குறைஞ்ச நேரத்தில் நான் அதிகமான லாபம் ஈட்டணும் அப்படின்னா கூட நம்ம மேட்ரிக்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி மதன்ராஜ் சொல்வார்.
1: ஸோ இந்த அளவுக்கு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கு. அதே மாதிரி இன்னும் விஷயங்கள் சொல்ல போகணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன். நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல இது எதுக்கு வருது, இதை ஒமிட் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிக்கிற வரைக்கும் டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் ஜஸ்ட் பை ஃபார்முலா, ஃபார்முலா படிச்சா சம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்போம். ஆனால் அதுக்கான அப்ளிகேஷன் இருந்துமே அதை நம்ம ஃபார்முலா பைஸாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு இன்டெகிரேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வேரியஸ் மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டெகிரேஷனை வச்சு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபார்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வேரியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். நம்மளோட பாடநூல் கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம் இருக்கும், ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு சம் இருக்கும். அந்த சம்மில் வந்து பை நியூட்டன் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிப்போம். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பர்சன் வந்து இறந்திருப்பார், இந்த டைமில் இறந்திருப்பார். அந்த பர்சனோட இறந்த டெம்பரேச்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த பர்சன் எப்போ இறந்தாரன்னு சொல்ல முடியுமா, அதை நம்மளால சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், அந்த பர்சனோட டெம்பரேச்சர் இனிஷியல் ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த ரூம் டெம்பரேச்சர் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அந்த ரூம் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணிப்போம். நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஒரு மனுஷனோட வந்து நார்மல் டெம்பரேச்சர் அந்த ரேஷியோவும் நம்ம எடுத்துப்போம். இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு ஒரு 2 hours கழிச்சு செக் பண்ணுவோம். அப்போ என்ன ஆயிருக்கும், அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து லைட்டாக டிகிரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் திருப்பி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கால்குலேஷன் நமக்கு ஒரு 2 approximation கிடைச்சது அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறப்ப 2 variableக்கான ஆன்சரும் கிடைச்சிரும். இதை வச்சு அந்த பர்சன் எப்போ இறந்துருப்பாரு அப்படின்றதே கண்டுபிடிச்சிடும். ஸோ பை நம்ம எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் அந்த பர்சனோட பாடி டெம்பரேச்சர் இந்த 2 temperatureஐ வச்சு ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு இன்டெகிரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு டீ, ஒரு காஃபி எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் எந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்டெகிரேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா வந்து 1-2 ஆகுது, இல்லை 1-3 ஆகுது, ரேஷியோ வந்து டபுள் ஆகுதுன்னா நமக்கு தெரியும். அது சம்திங் ஒரு ரேஷியோவில் நம்மளுக்கு அது டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்துட்டு இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத என் ஃப்ரெண்டு சொல்லுவார்.
0: இப்போ இன்டெகிரேஷன் பற்றி அவர் சொன்னார் இல்லையா, இப்போ இன்டெகிரேஷன் மட்டும் இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயரோ கொடுத்தா அதோட ஏரியான்னு கேட்டால் a² 4a சொல்லிடும். பட் ஆனால் கர்வ் கொடுக்குறாங்க, கர்வ் கொடுத்தா நமக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அதுக்கு தான் நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்றோம். அதனால தான் சொல்றாங்க ஏரியான்றது கர்வ். இன்டெகிரேஷன் மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி, இன்னைக்கு மழை வருமா வராதா, அதெல்லாம் எதை நம்ம யூஸ் பண்றோம்னா ப்ராபபிலிட்டி வச்சு யூஸ் பண்றோம். இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்போ நம்ம சொல்றோம்னா வெதர் எப்படி நமக்கு செல்ல சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 2-3 நாள் எடுத்த கணக்கு வச்சு சொல்லுவாங்க. ஏன் இந்த இந்த பேசிட்டு இருக்க ரேடியோல கூட ரேடியோ டிரான்ஸ்மிஷன் வச்சு தான் நம்மளால சொல்ல முடியுது, பேச முடியுது, அதை கனெக்ட் பண்ண முடியுது. அது காரணமும் மேக்ஸ் தான்.
1: அதே மாதிரி இப்போ ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் அப்படின்னா பேங்கிங் சொல்லலாம். இந்த பேங்கிங்கில் நம்ம போய் வாங்குறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது என்ன சொல்லுவாங்க பசங்க கிட்ட, 2 paisa vaddi, 3 paisa vaddi, 4 paisa vaddinu சொல்லுவாங்க. அந்த பசங்களுக்கு என்ன தர 2 paisa vaddi, நம்ம பைசான்றதே நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை, ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறப்ப 2 paisa vaddi, 3 paisa vaddi தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 ரூபாய்க்கு ஒரு மந்த்துக்கு 2 paisa சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மீனிங்காக இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் செக்டாரில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த பேஸ்டில் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது பேங்கிங் செக்டர் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்.
0: அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம பார்க்குற சாதாரண செல்ஃபோனில் கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ மேக்ஸ் இருக்குது. ஒரு லாக்காக இருக்கட்டும், கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டைம், டேட்டு, டேட்டா திருடுறது கூட, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், கேமரா ஜூம் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, வைஃபை சிக்னல்ஸ், ஜிபிஎஸ், காம்பஸ், ஸ்டாப் வாட்ச், எல்லாத்துலேயுமே மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த நவீன உலகத்துக்கு வந்துட்டு ஒரு செல்ஃபோனுங்கிறது ஒரு மேஜிக்னா அதை கொடுக்குறதே மேக்ஸ் தான். ஸோ மேஜிக்கோட காட் ஃபாதரே ஒரு மேக்ஸ் தான். நாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், நம்ம அதை பார்த்து பயப்படணுங்கிற தேவையும் இல்லை.
1: அதே மாதிரி ஒரு மேக்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லாரும் செல்ஃபோன் வச்சிருக்கோம், எல்லாரும் லாக் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் நம்ம கிராஃப் தான் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிராஃப் போட்டு தான் நீங்கள் உங்கள் ஃபோனில் அன்லாக் பண்ணுறீங்க, ஒரு பாஸ்வேர்ட் போட்டு தான் அன்லாக் பண்ணுறீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மட்டும்தான். ஸோ நம்ம ஒரு கிராஃப்ன்றது என்னன்னு தெரியாமலேயே வந்துட்டு அந்த 9 dots வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம அந்த பேட்டர்ன்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கிராஃப்ஸும் வந்துட்டு நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
2: மதன்ராஜ் சொன்ன மாதிரி இந்த பேங்க்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றி பேசினார் இல்லைங்களா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு சின்ன லைன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder of the world அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். அதாவது உலகின் 8th அதிசயம்

0: அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை அவர் புகழ்ந்திருக்காரு. ஏன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேருந்து நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மேக்ஸை எந்தெந்த துறையில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறோன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முடிவுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் மூச்சு இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி தான் கணிதம் இல்லாமல் இங்கே எதுவுமே இயங்காது. ஸோ அதனால் கணிதத்தை வெறும் கணிதமாகவும் கணக்காகவும் பார்க்காம கணிதத்தை நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக பார்த்து அதை தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு கணிதத்தை நினச்சி இனிமேல் பயந்து ஓடாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே பயணித்து வருதுன்னு நினச்சி நம்ம கணிதத்தை இனிமையாக கற்போம்.
1: நன்றி.
2: இதுவரை அன்றாட வாழ்வை வழிநடத்தும் கணிதம் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அம்மா தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நிறைவாக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் 12 மணி.
2: முட்டாள், புதுக்கார் வெள்ள வாய்ப்பு. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
3: நெல்ஸ் முட்டாளே,
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூல் ஆக இருங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கடராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஞான் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை. நேர்களே, இன்று பிற்பகல் 3:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்லி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம், 7:10

திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை. 8:05 சிறப்பு செய்திச் சுடர். உடலின் சீரமைப்பு, மனதின் அமைதி, யோகா தின சிறப்பு கலந்துரையாடல் 2 பகுதி. இதில் பங்கேற்போர் டாக்டர் அஜய் தங்கராஜ் மற்றும் டாக்டர் ஒய் தீபா ஆகியோர். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் கஸ்டடியன்ஸ் ஆஃப் கேனோபி நிறைவு பகுதி. இதில் பங்கு பெறுவோர் தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்கள். உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 8:35 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை விவேக் கர்மகே அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

விஜயாம்பிகே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. விஜயநகரி ராகம் ஆதித்தாளம்

சங்கீதசார நிகழ்ச்சியில் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கட்டா ஜே வெங்கடராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து எத்தனை கோடி இன்பம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது, தேஷ்ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கட்டா ஜே வெங்கடராமன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பு

0: ஏற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது

0: அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. பாடியுள்ளவர் ML ஸ்ரீகாந்த் குழுவினருடன்.

0: பிரதமரின் நலத்திட்டங்களின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது
1: ஞான பாரதம் இயக்கம்.
0: இரண்டாயிரத்தி 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை ஆய்வு செய்தல், ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஞான பாரதம் இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகளில் உள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும். ஞான பாரத இயக்கம் இந்திய அரசின் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த திட்டமானது அழிந்து வரும் பண்டைய நூல்களை பட்டியலிடவும், ஆவணப்படுத்தவும், அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளவும், மீட்டெடுக்கவும், பாரம்பரிய அறிவை செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படவும் உதவுகிறது. கையெழுத்து பிரதி என்பது காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது பனை ஓலை போன்ற பொருட்களில் கையால் எழுதப்பட்ட ஒரு படைப்பாகும். மேலும் அது குறைந்தது 75 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். தத்துவம், அறிவியல், மருத்துவம், இலக்கியம், கணிதம், ஜோதிடம் மற்றும் கலைகள் உள்ளிட்டவை தொடர்பாக அவை எழுதப்பட்டுள்ளன. நாடு சுதந்திரம் அடையும் முன் தேச தலைவர்கள் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள் போன்றவையும் உள்ளன. இந்த விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள் நம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சான்றுகளாகவும் அறிவின் கருவூலமாகவும் உள்ளன. அவற்றை பாதுகாப்பது சவால் நிறைந்ததாகவே உள்ளது. எனவே சக்தி வாய்ந்த ஸ்கேனர்களின் வாயிலாக அவற்றை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றி சர்வரில் பாதுகாப்பது மற்றும் உலகில் உள்ள அனைவரும் அணுகும் வகையில் பரவலாக்குவது போன்றவற்றுக்காக ஞான பாரதம் என்ற இயக்கம் மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள பழமையான சுவடிகள் அடையாளம் காணப்படுவதுடன் அவை சேகரிக்கப்பட்டு பாரம்பரிய அறிவு சொத்தாக மாற்றப்பட உள்ளன. இப்பணிக்காக அதிக திறன் வாய்ந்த 3 பரிமாண கேமராக்கள் உள்ளிட்ட சாதனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றும் முன் அவற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வல்லுநர் குழு சான்றளிக்கும். மேலும் ஆவணங்களை படித்தறியவும் எடுத்துரைக்கவும் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். முதற்கட்டமாக சென்னையில் உள்ள கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், கொல்கட்டாவின் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகம், பிரயாக்ராஜில் உள்ள ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் போன்றவற்றின் ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளன. அடையாளம் காணுதல் மற்றும் ஆவணப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் மீட்டமைப்பு, எண்ணிமமாக்கல் மற்றும் களஞ்சிய உருவாக்கம், ஆராய்ச்சி, மொழிபெயர்ப்பு மற்றும் வெளியீடு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, ஈடுபாடு

0: மற்றும் ஊக்கப்படுத்துதல், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் கல்வி ஆகியவை ஞான பாரதம் இயக்கத்தின் நோக்கங்களாகும். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் ஞான சேது என்ற தேசிய செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க சவாலை தொடங்கியுள்ளது. தத்துவம் மற்றும் மருத்துவம் முதல் ஆளுகை மற்றும் கலைகள் வரையிலான பாடங்களில் 10 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ள நிலையில், இந்த பாரம்பரியத்தை உலகிற்கு மேலும் அணுகக்கூடியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதே இந்த சவால் நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலம் ஞான சேது பாரம்பரிய பாதுகாப்பை ஒரு கூட்டு தேசிய முயற்சியாக நிலைநிறுத்துகிறது. அது கையெழுத்து பிரதிகளை எளிதில் சேதமடையக்கூடிய கலைப்பொருட்களிலிருந்து கற்றல் மற்றும் புத்தாக்கத்தின் உயிருள்ள ஆதாரங்களாக உருமாற்றி இந்தியாவின் பழமையான பாரம்பரிய அறிவு புது வலிமையுடன் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில்
1: ஞான பாரதம் இயக்கம்
0: குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ர முஜ்தபா. Prime Minister Narendra Modi arrived at Paharpur in Odisha's Mayurbhanj district today. He was received by Odisha Governor Dr. Hari Babu Kambapati and Chief Minister Mohan Charan Manchi. Earlier, President Draupadi Murmu had reached her village Paharpur to celebrate her 68th birthday in the presence of the Prime Minister. The two leaders are scheduled to offer prayers at the sacred Santhali Jahera and Ho Jahera groves and visit the Skill Development Center and Paharpur School, highlighting initiatives aimed at empowering tribal communities through education and skill development. Later in the day, the President and the Prime Minister will participate in a public program at Rai Rangpur, marking the completion of 2 years of the Odisha government. Developmental projects worth over 47,000 crore rupees will be inaugurated and foundation stones laid across sectors including energy, infrastructure, healthcare, education and irrigation. Both the President and the Prime Minister will also address a large public gathering on the occasion. Prime Minister Narendra Modi will commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dounagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata tomorrow. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dounagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defense systems. INS Sanshodhak is a survey vessel designed for coastal and deep water hydrographic operations, while INS Agra is an anti-submarine warfare craft equipped with torpedoes, rocket launchers and sonar systems for coastal defense. The Navy said the vessels have more than 75% indigenous content and involved over 200 micro, small and medium enterprises, highlighting the growth of India's domestic shipbuilding industry. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have extended greetings to the people of West Bengal on the occasion of Pashchim Bongo Divas today. In a social media post, she said that the day marks a significant milestone in the state's history.

0: history, reflecting the aspirations and resolve that ensured West Bengal remained an integral part of India. The Vice President said that on this day in 1947, a historic decision paved the way for the creation of West Bengal as an integral part of India. He said that West Bengal occupies a special place in the country's civilizational and national life. In a social media post, Mr. Modi said that this day celebrates a state that has made immense contributions to the country's history through literature, music, art, spirituality, science, trade, commerce, and social reform. The National Testing Agency or NTA has said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test or NEET UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. International Yoga Day 2026 or ITY 2026 will be celebrated globally tomorrow. This year marks the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which emphasizes the importance of yoga for all ages. As part of the celebrations, the Ministry of Culture will organize special International Day of Yoga events at 100 iconic locations across the country. Former senior IIS officer Dipankar Mukhopadhyay passed away in Kolkata last night after a brief illness. He was 76. Mr. Mukhopadhyay served in various media units at the Ministry of INB and in News Services Division of All India Radio. He also served as AIR Special Correspondent in Singapore. He survived by his wife and daughter. Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium today. Brazil had come into the game under pressure after being held to a draw by Morocco in their opening Group C fixture. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், பண்பலை வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
3: கோயம்புத்தூர் அல்லது கோவை என்பது தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் இயற்கை அழகு, ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் நவீன வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் தனது துணிநூல் தொழில் மற்றும் இனிமையான காலநிலைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
4: நொய்யல் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பொதுவாக தமிழ்நாடு இந்தியாவின் முக்கியமான சுற்றுலா மாநிலங்களில் ஒன்றாகும். கோவில்கள், மலைவாசஸ்தலங்கள், கடற்கரைகள், அருவிகள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. சரியான திட்டமிடல், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் பொறுப்பான அணுகுமுறை ஆகியவை இருந்தால் சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக அமையும்.
3: இப்போது நாம் கோவைக்கு செல்வோம். கோயம்புத்தூரின் முக்கிய சிறப்பு அதனை சுற்றியுள்ள இயற்கை சூழல் ஆகும். மருதமலை, சிறுவாணி, கோவை குற்றாலம், வால்பாறை, ஆழியாரணை போன்ற இடங்கள் இயற்கை நேசிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குகின்றன.

0: மேலும் ஆதியோகி சிவன் சிலை உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களாக விளங்குகின்றன. நகரத்தின் குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் அமைதியான சூழல் பயணிகளுக்கு மன அமைதியை தருகின்றன.
1: குடும்ப சுற்றுலா, ஆன்மீக பயணம், இயற்கை ரசனை மற்றும் சாகச அனுபவம் ஆகிய அனைத்திற்கும் ஏற்ற இடமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது. சிறந்த போக்குவரத்து வசதிகள், சுவையான கொங்கு நாட்டு உணவுகள் மற்றும் மக்கள் நட்பு பண்பு ஆகியவை கோயம்புத்தூரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா மையமாக மாற்றியுள்ளன.
0: மருதமலை முருகன் கோவில் என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலம் ஆகும். கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் ஒன்றாக கலந்த புனித தலமாக விளங்குகிறது. தமிழர்களின் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் தமிழகத்தின் மிகவும் பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: மருதமலை என்ற பெயர் அந்த மலைப்பகுதியில் அதிகமாக காணப்பட்ட மருத மரங்கள் காரணமாக உருவானது. சுமார் 600 அடி உயரமுள்ள இந்த மலை மூலிகை செடிகள் நிறைந்த பசுமையான இயற்கை வளத்தால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பல அரிய மூலிகைகள் இருப்பதால் மருதமலை ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நலன்களையும் வழங்கும் இடமாகவும் கருதப்படுகிறது.
0: இந்த கோவில் சங்ககால வரலாற்றை தன்னகத்தே கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய கோவில் கட்டமைப்பு பெரும்பாலும் சோழர் காலத்தில், குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் காலங்களில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவிலின் ராஜகோபுரம், கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் திராவிட கட்டடக்கலையின் அழகை வெளிப்படுத்துகின்றன.
1: மருதமலை முருகன் மருதாச்சலமூர்த்தி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் 7வது படைவீடு என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் அதிகம் தரிசிக்கும் புனிதத்தலமாக மருதமலை விளங்குகிறது. குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். சமீபத்திய தைப்பூச திருவிழாவில் 500,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: மலையின் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல சுமார் 800-க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் உள்ளன. வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் வசதியாக செல்ல மினி பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மலைமேல் ஏறும்போது சுற்றியுள்ள பசுமை நிறைந்த மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் நகரத்தின் அழகிய காட்சிகள் கண்களுக்கு விருந்தாகின்றன.
1: மருதமலையின் மற்றொரு முக்கிய சிறப்பு பாம்பாட்டி சித்தர் குகையாகும். 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் பாம்பாட்டி சித்தர் இங்கு தவமிருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றதாக நம்பப்படுகிறது.
0: மருதமலை கோவில் பல தமிழ் திரைப்படங்களிலும் பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக மருதமலை மாமணியே முருகையா போன்ற பக்தி பாடல்கள் இந்த தலத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றன. ஆன்மீகம், இயற்கை மற்றும் வரலாறு ஆகிய அனைத்தையும் ஒருசேர அனுபவிக்க விரும்புவோருக்கு மருதமலை முருகன் கோவில் சிறந்த தலமாக திகழ்கிறது. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு பயணியும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புனித திருத்தலமாக இது விளங்குகிறது.
1: ஆதியோகி சிவன் சிலை என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள உலகப்புகழ்பெற்ற ஆன்மீக சின்னமாகும். சிவபெருமானை ஆதியோகி அல்லது முதல் யோகி என்ற வடிவில் பிரதிபலிக்கிறது. உலகின் மிகப்பெரிய முகச்சிலை என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த நினைவு சின்னம் ஆன்மீகம், யோகம் மற்றும் மனித உள்ளார்ந்த வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை 112 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. யோக மரபில் கூறப்படும் மனிதர் முக்தியடையக்கூடிய 112 வழிகளை குறிக்கும் வகையில் இந்த உயரம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையின் இயற்கை சூழல், குளிர்ச்சியான காற்று மற்றும் அமைதியான வளிமண்டலம் இந்த இடத்திற்கு தனித்துவமான ஆன்மீக உணர்வை வழங்குகின்றன. பலரும் இந்த இடத்தை மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியை பெறும் தலமாக கருதுகின்றனர்.

0: வரும் சிறுவாணி அணையும் கோவை குற்றால அருவியும் கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் தூய்மையான நீருக்காக உலக புகழ் பெற்றவை. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதிகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
1: சிறுவாணி அணை சிறுவாணி நதி மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு பவானி ஆற்றின் துணை நதியாகும். கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த அணை உருவாக்கப்பட்டது. 1973 தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளுக்கிடையே உடன்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் கேரள அரசால் இந்த அணை கட்டப்பட்டது. 1984 அணை முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது.
0: சிறுவாணி நீர் உலகின் மிகவும் இனிமையான குடிநீரில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நீரின்

0: அரசு நிதியுதவியுடன் கேரள அரசால் இந்த அணை கட்டப்பட்டது. 1984 அணை முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது.
1: சிறுவாணி நீர் உலகின் மிகவும் இனிமையான குடிநீரில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நீரின் தனித்துவமான சுவைக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மூலிகை செடிகள் மற்றும் இயற்கை கனிமங்கள் என கூறப்படுகிறது. கோயம்புத்தூரில் வாழும் மக்கள் சிறுவாணி தண்ணீர் பற்றி பெருமையாக பேசுவது வழக்கமாகும். சமீப காலங்களிலும் சிறுவாணி அணை கோயம்புத்தூரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது.
0: சிறுவாணி அணையைச் சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளாலும் பசுமையான மலைகளாலும் சூழப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு வகையான பறவைகள், விலங்குகள் மற்றும் அரிய தாவர இனங்கள் காணப்படுகின்றன. இயற்கையை ரசிக்க விரும்புவோருக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் சொர்க்கம் போன்றதாக உள்ளது. அணை அருகிலுள்ள பழமையான பட்டியார் பங்களா கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது.
1: கோவை குற்றாலம் அருவி சிறுவாணி மலைத்தொடர்களில் உருவாகும் அழகிய அருவியாகும். சிறுவாணி அருவி என்றும் இது அழைக்கப்படுகிறது. சுமார் 37 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டும் இந்த அருவி அமைதியையும் குளிர்ச்சியையும் தரும் இடமாக விளங்குகிறது. கோயம்புத்தூர் நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியான சூழலை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த இடம் மிகவும் ஏற்றதாகும்.
0: கோவை குற்றாலம் பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை அடைய சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் சுற்றுலா பயணிகளுக்கு சாகச அனுபவத்தையும் இயற்கையுடன் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது.
1: மழைக்காலங்களில் கோவை குற்றாலம் அருவியின் அழகு மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் அதிக நீர்வரத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வனத்துறை சில நேரங்களில் அருவிக்கு அருகே செல்ல பொதுமக்களை தற்காலிகமாக அனுமதிப்பது இல்லை. அதனால் பயணத்திற்கு முன் அனுமதி மற்றும் திறந்திருக்கும் நேரங்களை தெரிந்து கொள்வது நல்லது.
0: சிறுவாணி அணையும் கோவை குற்றாலம் அருவியும் இயற்கை அமைதி மற்றும் சுற்றுச்சூழல் அழகை ஒருசேர வழங்கும் அரிய சுற்றுலா தலங்களாக திகழ்கின்றன. கோயம்புத்தூருக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் தவறாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இவை முக்கியமானவை.
1: கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் ஆன்மீகம், வரலாறு மற்றும் திராவிட கட்டடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கிய தலமாக விளங்குகிறது. அருள்மிகு பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பாள் பச்சைநாயகி அம்மன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர்.
0: இந்த கோவில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன. இதனால் இது தமிழ்நாட்டின் மிகப்பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி பல மண்டபங்களையும் சிற்பங்களையும் உருவாக்கினர். குறிப்பாக மதுரை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கனகசபை இந்த கோவிலின் முக்கிய சிறப்பாகும்.
1: உயரமான ராஜகோபுரம், கற்சிற்பங்கள், செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கோவிலின் கனகசபை மண்டபத்தில் உள்ள நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றது. இந்த மண்டபத்தின் தூண்களில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன. மேல்தளத்தில் கல்லால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் கூட இந்த கோவிலின் கட்டடக்கலை திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: இந்த ஆலயத்தைச் சுற்றி பல புராணக்கதைகளும் பரவி வருகின்றன. காமதேனு என்னும் பசு சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்தபோது அதன் குழம்பு பட்டதால் சிவலிங்கத்தில் ஏற்பட்ட அடையாளம் இன்னும் காணப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த ஆலயத்தின் இறைவன் பட்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் சிவபெருமான் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த தலம் மேலை சிதம்பரம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது.
1: இந்த கோவில் தமிழ் சமய வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர் போன்ற பல தமிழ் புலவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். தேவார பாடல்களிலும்

0: இந்த தலத்தின் பெருமை குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள இரவாப்பனை மற்றும் பிறவாப்புலி என்ற இரண்டு ஸ்தல விருட்சங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை.
1: நம்மால் எளிதில் நம்ப முடியாத சில செய்திகள் இந்த கோவிலை சுற்றி சொல்லப்படுகின்றது. அதில் ஒன்று, அந்த ஊரில் இறந்து போகின்றவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துச் சென்று அவர்கள் முக்தியடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விட்டு விடுவார்களாம். அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே கல்லாக மாறிவிடுமாம். இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள்.
0: அடுத்த செய்தி, பொதுவாக பனைமரம் 100 முதல் 120 வருடங்கள் வரை உயிருடன் இருக்கும். ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் 100 ஆண்டுகளாக இருக்கிறதாம். அது இளமையாகவே இருக்கிறதாம். கடும் கோடையிலும் சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகாதாம்.
1: மூன்றாவதாக வரும் செய்தி, இந்த பட்டீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரம் உள்ளது. அதில் சீசன் சமயங்களில் புளியம் பழங்கள் காய்த்து தொங்குமாம். அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்களானாலும் முளைக்காதாம்.
0: நான்காவதாக வரும் செய்தி, பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடுகள் மாடுகள் கோவில் வளாகத்திற்குள் வந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் புழுத்து போகவே போகாதாம். அதாவது அந்த சாணங்களில் புழு உற்பத்தி ஆகாதாம்.
1: இப்போது சொன்ன இந்த 4 செய்திகளுக்கு மேல் உள்ளது ஐந்தாவதாக சொல்லப்போகிற செய்தி. இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடி இருக்குமாம். காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடிதான் இறந்து போவார்களாம். இப்படிப்பட்ட ஆன்மீக அதிசய தகவல்களை வைத்திருக்கும் கொங்குமன் பல அறிவியல் அதிசய தகவல்களையும் வைத்திருக்கிறது. அந்த அறிவியல் அதிசயங்களை தெரிந்து கொள்ள நாம் ஒரு அருங்காட்சியகத்திற்கு செல்லப்போகிறோம்.
0: ஜிடி நாயுடு ஆட்டோமொபைல் மியூசியம் அல்லது ஜிடி கார் மியூசியம் என்பது கோயம்புத்தூரின் மிகவும் பிரபலமான தொழில்நுட்ப மற்றும் சுற்றுலா மையங்களில் ஒன்றாகும். அவினாஷி சாலையில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் பழமையான மற்றும் அரிய வகை கார்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் இந்தியாவின் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான ஜிடி நாயுடுவின் அறிவியல் சாதனைகளை வெளிப்படுத்தும் முக்கிய இடமாக திகழ்கிறது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கார் அருங்காட்சியகங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த இடம் கார் ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை நேசிப்பவர்களை பெரிதும் கவர்கிறது.
1: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டது.
0: ஜிடி நாயுடு ஒரு சிறந்த விஞ்ஞானி, தொழிலதிபர், கண்டுபிடிப்பாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். இந்தியாவின் முதல் மின் மோட்டரை 1937 உருவாக்கிய பெருமை அவரையே சேரும். மேலும் போக்குவரத்து, இயந்திரவியல், மின்துறை மற்றும் வேளாண்மை போன்ற பல துறைகளில் அவர் புதுமைகளை உருவாக்கினார். கோயம்புத்தூரின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதால் அவர் இன்றும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறார்.
1: ஜிடி கார் மியூசியம் 2015 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை ஜிடி நாயுடுவின் மகன் ஜிடி கோபால் உருவாக்கினார். பல ஆண்டுகளாக உலகின் பல நாடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட பழமையான கார்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போது 100க்கும் மேற்பட்ட பழமையான மற்றும் கிளாசிக் கார்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகளைச் சேர்ந்தவை.
0: இந்த அருங்காட்சியகத்தின் மிகப்பெரிய சிறப்பு, கார்கள் வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் அல்லாமல் அவற்றின் வரலாறு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது ஆகும்.
1: உலகின் முதல் கார் என கருதப்படும் 1886 பென்ஸ் மோட்டார் வேகன் மாதிரி முதல் ரோல்ஸ் ராய்ஸ், டோஜ், கேடிலாக், பிஎம்டபிள்யூ, ஃபோக்ஸ் வேகன் பீட்டில், போஷ் போன்ற பல பிரபலமான நிறுவனங்களின் கார்கள் வரை இங்கு காணப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பழைய அம்பாசடர், பிரீமியர் மற்றும் பிற பாரம்பரிய வாகனங்களும் முக்கிய இடம் பெற்றுள்ளன.
0: இந்த

0: அருங்காட்சியகத்தில் உள்ள சில கார்கள் இன்னும் இயங்கக்கூடிய நிலையில் பாதுகாக்கப்பட்டு உள்ளன என்பது கூடுதல் சிறப்பாகும். ஒவ்வொரு காரின் அருகிலும் அதன் தயாரிப்பு ஆண்டு, நிறுவனம், தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் வரலாறு பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கார்கள் எப்படி காலப்போக்கில் வளர்ச்சி பெற்றன என்பதையும் இங்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து ஜிடி நாயுடுவின் பல கண்டுபிடிப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழமையான டெலிபோன்கள், கணினிகள், டைப்ரைட்டர்கள், கேமராக்கள், மின்சாதனங்கள் மற்றும் பல இயந்திரங்கள் இங்கு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. குறிப்பாக 1970 மற்றும் 1980களில் பயன்படுத்தப்பட்ட கணினிகள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் அறிவியல் வளர்ச்சியின் வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன.
0: இந்த அருங்காட்சியகம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லேர்ன் பை டூயிங் என்ற ஜிடி நாயுடுவின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பல செயல்முறை விளக்கங்கள் மற்றும் அறிவியல் காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் இது வெறும் சுற்றுலா தலமாக இல்லாமல் கல்வி மையமாகவும் திகழ்கிறது.
1: அடுத்ததாக நாம் கோவையை சுற்றியுள்ள, அதாவது கொங்கு மண்ணில் உள்ள இடங்களை காணச் செல்வோம். இங்கு உள்ள வால்பாறை என்பது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய மலைவாசஸ்தலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3,500 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த இடம் இயற்கை அழகு, தேயிலை தோட்டங்கள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் வனவிலங்குகளுக்காக மிகவும் பிரபலமானது.
0: கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வால்பாறை அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கிறது. தமிழ்நாட்டின் மறைந்த சொர்க்கம் என்று பலர் வால்பாறையை அழைக்கின்றனர்.
1: வால்பாறைக்கு செல்லும் பயணமே ஒரு தனித்துவமான அனுபவமாகும். பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் மலைப்பாதையில் 40க்கும் மேற்பட்ட ஹேர்பின் வளைவுகள் உள்ளன. இந்த சாலையில் பயணிக்கும் போது ஆழியார் அணை, குரங்கு அருவி, அடர்ந்த காடுகள் மற்றும் பசுமையான மலைகள் கண்கவர் காட்சிகளை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி மேகமூட்டத்தால் சூழப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
0: வால்பாறையின் முக்கிய அடையாளம் அதன் பரந்த தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் ஆகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று பல பெரிய தேயிலை நிறுவனங்கள் இங்கு தோட்டங்களை பராமரித்து வருகின்றன. பசுமையாக விரிந்திருக்கும் தேயிலை தோட்டங்கள் வால்பாறையின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் தேயிலை தொழிற்சாலைகளையும் பார்வையிட்டு தேயிலை தயாரிக்கும் முறைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: வால்பாறை இயற்கை வளமிக்க வனப்பகுதிகளாலும் பிரபலமானது. இது ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாகும். இங்கு இந்திய யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தைகள், மான் வகைகள் மற்றும் அரிய வகை பறவைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள சிங்கவால் குரங்குகள் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்றன.
0: வால்பாறையில் பல அழகிய சுற்றுலா தலங்களும் உள்ளன. சோலையார் அணை, நீரார் அணை, சின்னக்கல்லார் அருவி, பாலாஜி கோவில், லோம்ஸ் வியூ பாயிண்ட் மற்றும் அக்காமலை புல்வெளிகள் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக சின்னக்கல்லார் இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளில் ஒன்றாகும். அங்கு நிலவும் பசுமையான சூழலும் அடர்ந்த காடுகளும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன.
1: வால்பாறையில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தேயிலை தோட்ட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் பழங்குடியினர் இங்கு இணக்கமாக வாழ்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் வால்பாறையின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இங்கு கிடைக்கும் சூடான தேநீர், ஹோம்மேட் சாக்லேட்டுகள் மற்றும் மலைப்பகுதி உணவுகள் சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படுகின்றன.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்கள் ஆழியார் அணையும் குரங்கு அருவியும் ஆகும். பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடங்கள் இயற்கை அழகு, குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன.
1: ஆழியார் அணை ஆழியார் ஆற்றின் மீது கட்டப்பட்ட முக்கிய நீர்த்தேக்கமாகும். இது 1960களில்

0: தமிழ்நாடு அரசால் பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அணை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அணையின் நீர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பல விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை வழங்குகிறது. மலைகளால் சூழப்பட்ட இந்த அணை இயற்கை எழிலை வெளிப்படுத்தும் அழகிய இடமாக திகழ்கிறது.
1: டாப்ஸ்லிப் மற்றும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் மிகவும் முக்கியமான இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகளில் ஒன்றாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இடம் அடர்ந்த காடுகள், அரிய விலங்குகள், பசுமையான மலைகள் மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் பெரிதும் கவர்கிறது.
0: டாப்ஸ்லிப் என்ற பெயர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மரக்கட்டைகளை மலை மேல் இருந்து கீழே சறுக்கி அனுப்பிய முறையிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது.
1: இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா 1976 வனவிலங்குகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இது ஆனைமலை புலிகள் காப்பகம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. இந்த காப்பகத்தின் பரப்பளவு 1000 ஹெக்டேர்கள் வரை விரிந்துள்ளது. இது தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளை இணைக்கும் முக்கிய உயிரியல் மண்டலமாக உள்ளது.
0: இந்த வனப்பகுதியில் பல அரிய விலங்குகள் வாழ்கின்றன. யானைகள், புலிகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், மான்கள், கரடிகள் மற்றும் காட்டு நாய்கள் போன்ற பல வனவிலங்குகளை இங்கு காணலாம். மேலும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்களும் வண்ணத்து பூச்சிகளும் அரிய தாவர இனங்களும் இங்கு காணப்படுகின்றன. அதனால் இந்த பகுதி உயிரியல் செல்வம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது.
1: ஆனைக்கட்டி என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மிகவும் அமைதியான மற்றும் இயற்கை வளம் நிறைந்த மலைப்பகுதிகளில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள இந்த அழகிய இடம் பசுமையான மலைகள், காடுகள், குளிர்ச்சியான காலநிலை மற்றும் அமைதியான சூழலால் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கிறது. கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி மன அமைதியை பெற விரும்புவோருக்கு சிறந்த இடமாக திகழ்கிறது. ஆனைக்கட்டி என்ற பெயர் அந்த பகுதியில் யானைகள் அதிகமாக வாழ்ந்ததாலும் யானைகள் செல்லும் பாதையாக இருந்ததாலும் உருவானதாக கூறப்படுகிறது.
0: ஆனைக்கட்டியின் மிகப்பெரிய சிறப்பு அதனுடைய இயற்கை அழகாகும். பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள், சிறிய நீரோடைகள் மற்றும் தூய்மையான காற்று இந்த இடத்திற்கு தனித்துவமான அமைதியை வழங்குகின்றன. மழைக்காலங்களில் இந்த பகுதி முழுவதும் பசுமையால் மூடப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. காலையில் மலைகளை சூழும் பனிமூட்டம் மற்றும் பறவைகளின் இனிய குரல்கள் மனதை கவரும் அனுபவத்தை தருகின்றன.
1: ஆனைக்கட்டி பகுதி யோகா, தியானம் மற்றும் இயற்கை மருத்துவ மையங்களுக்காகவும் பிரபலமானது. பலர் இங்கு வந்து அமைதியான சூழலில் ஓய்வு எடுத்து உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துகின்றனர். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவோருக்கு இந்த பகுதி மிகவும் ஏற்றதாகும். பல இயற்கை ரிசார்ட்கள் மற்றும் ஓய்வு விடுதிகளும் இங்கு அமைந்துள்ளதால் குடும்பத்துடன் தங்குவதற்கும் சிறந்த வசதிகள் கிடைக்கின்றன.
0: இயற்கை அமைதி, பசுமையான மலைகள் மற்றும் மன அமைதியை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புவோருக்கு ஆனைக்கட்டி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது.
1: மொத்தத்தில் கோயம்புத்தூர் சுற்றுலா என்பது வெறும் பயணம் அல்ல. அது இயற்கையையும் கலாச்சாரத்தையும் நெருக்கமாக உணரச் செய்யும் மறக்க முடியாத அனுபவமாகும்.
0: ஒருமுறை கோயம்புத்தூருக்கு சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல விரும்பும் அளவிற்கு இந்த நகரம் அனைவரின் மனதையும் கவர்கிறது.
1: நாமும் ஒருமுறை செல்வோமா?
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி.

0: அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
1: திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்தர், உமாரமணன் குரல்களில் ஒலிக்கப் போகிறது திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1,000,000 பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதி பூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023, ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு,

0: தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
2: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4,000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில்

0: 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
2: என் பேர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
1: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 1:55:25. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேயர்களே, பிற்பகல் 3:55 இதே அலைவரிசையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை விடுவிக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். நேயர்களே, 101.4 FM ரெயின்போவில் இன்று இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் இன்று இரவு 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர். ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலதா, ஆர்த்தினி, உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ். அண்ணாமலை பாண்டியன். இரவு 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டின் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், பி. சரோஜாதேவி, ஏ. நாகேஸ்வர ராவ், கே. ஏ. தங்கவேலு, எம். சரோஜா, விஜயகுமார், எம். என். நம்பியார், எஸ். டி. சுப்புலட்சுமி ஆகியோருடன் பலர். இசை ஏ. ஜி. ராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் ஸ்ரீதர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
4: பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
5: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
4: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
5: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
4: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
5: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
4: அப்படியா? எனக்கும் ஒன்னு மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
5: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்கள். படம் கொடி பறக்குது.

0: இளையராஜா மனு எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கப் போகும் அடுத்த பாடலின் படம் நாடோடி தென்றல்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு.

ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும், பொன்மலை திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை இத்துடன் முடிவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 3:52 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
1: செல்வார்க்கு சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின்.
0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் ஒலிபரப்பு இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் ஹூக்ளி தாரகேஸ்வரில் நடைபெற்ற பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணையை விடுவித்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிகழ்வின் ஒலிபரப்பை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டுக்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 23 தேதி மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த ஜூலை மாதம் 17 தேதி மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் காணலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து எங்கேயும் காதல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி பாடியுள்ள பாடல்

0: நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: கோவா படத்திற்காக அஜீஸ் ஆண்ட்ரியா பாடியுள்ள பாடல் இது.

0: மூவர். தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை. இரவு 8:05 சிறப்பு செய்திச் சுடர். உடலின் சீரமைப்பு, மனதின் அமைதி. யோகா தின சிறப்பு கலந்துரையாடல் 2 பகுதி. இதில் பங்கேற்போர் டாக்டர் அஜய் தங்கராஜ், டாக்டர் ஒய் தீபா ஆகியோர். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி நேர்முகத்தின் நிறைவு பகுதி. பங்கேற்பவர் தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்கள். உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 10 அகில பாரத இசையில் விவேக் கர்மகே அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம். எழுதியவர் பெத்தண்ணன் கஸ்தூரி அவர்கள். நடித்தவர்கள் ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி உத்ரா ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ஃபிலிம் மேகசின். 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்திய அலை 720 KHz நாளை காலை 6:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி 101.4 ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும். மற்ற நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள். 8:02 சர்வதேச யோகா தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:30 மாநில செய்திகள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 9 இசைப்பட்டகம் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10 தமிழ் செய்தி அறிக்கை. 10:30 முழுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோகக்கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உரையாடுபவர் பொன்சந்திரன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 55%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu today lauded Prime Minister Narendra Modi's leadership, stating that he has significantly enhanced India's prestige and influence on the global stage through his visionary governance and constructive engagement with world leaders. Addressing a large public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, organized to mark the completion of 2 years of the Mohan Charan Majhi government in the presence of Mr. Modi, the President said, India has consistently emerged as a voice

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கேந்தனசேகரன், 7:25 பண்ணச்செய்தி, 7:30 உழவர் உலகம், பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு, இது குறித்த தகவல்களை வழங்கும்.

0: வந்தியத்தேவனுக்கு உடல் செழித்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த வாய்பேச இயலா பெண்களை பற்றிய நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பிச் செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையிலிருந்து போல் இங்கேயும் சேற்றுப்பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும்! அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள், அதை எடுக்க வேண்டியதுதான்.
1: தம்பி, என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே.
0: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடமிருந்து தப்புவதற்கு சிறிது அவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து வர வேண்டும். உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு,
1: அது உனக்கல்லவா தெரிய வேண்டும், ரவிதாசன் எங்கே
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றிய பேச்சைத்தான் எடுத்திருக்க கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்து பேசிவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானா? அல்லது
1: என்ன தம்பி சுமாறுகிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே, அதையாவது சொல்.
0: வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல பதறினான். மேலே பேசுவதற்கே அவனுக்கு தயக்கமாயிருந்தது.
1: அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயாக்கும். போனால் போகட்டும். அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் ஒரு காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயோ?
0: இல்லை இல்லை, சத்தியமாக இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான்.
1: ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம்?
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசம் இல்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது.
1: நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே.
0: சொன்னால்தானே கேட்கலாம்.
1: இந்த முல்லையாற்றங்கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு சித்திக்கும்.
0: நான் ஒன்றும் விரும்பவில்லையே.
1: அது போய். நீ யாரை நினைத்து கொண்டு உன் காதல் பாட்டை பாடினாயோ, அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம்.
0: எப்போது? இந்திரவே பார்க்கலாம். இது என்ன கதை?
1: கதையல்ல தம்பி, அதோ பார்
0: என்று தேவராளன் சுட்டி காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாக தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான். ஆஹா, அந்த பல்லக்கு எங்கே பார்த்திருக்கிறோம்? ஏன், பழுவூர் இளையராணியின் பல்லக்கல்லவாது? ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனைச்சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடுதிரை தெரிந்தது. திரை அசைவது போல இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்திலிருந்து புதர்களின் மறைவிலிருந்து ஏழெட்டு பேர் திடும் திடும் என்று எழுந்து பாய்ந்து வந்தார்கள். வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் மீறி அசையவும் முடியாதபடி பிடித்து கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணையும் ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கி கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதிவிரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்வதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஏககாலத்தில் தாக்கியதும் திகைத்து போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பல்லக்கில் அவனை தூக்கி போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை. என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்ணின் கட்டு சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டார். அவனுடைய கையின் கட்டுக்களையும் காலின் கட்டுக்களையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியமன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த ஏழெட்டு பேரையும் முதலில் தள்ளிவிட்டு குதிரையின் மீது

0: பாய்ந்தேறிச் செல்வதும் அவனுக்கு முடியாத காரியமாகாது. அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. அந்த பல்லக்கினுக்குள்ளே ஓர் அபூர்வமான மனம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் அவனுக்கே உற்சாகத்தை அளித்தது. அதன் கவர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. இந்த பல்லக்கு தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலைகாட்டியது. வரவர அது பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களையெல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. என்னதான் செய்து விடுவாள் நம்மை? என்னத்துக்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்து விடலாமே. ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும்? மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்பட போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலேயே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துத்தான் வைக்கலாமே. ஆம், நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த அந்த வாய் பேச முடியா அரசி, அவள் நந்தினி போலிருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுடர்ந்தது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை இல்லை, இது தூக்கமில்லை. பகலிலேதான் அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே, இது ஏதோ மயக்கம். இந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மனம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்து விட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கைக்கட்டை அவிழ்த்து கொள்ள முயன்றான், முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான், அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்து கொள்ள பார்த்தான், கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் மாட்கொண்டது. வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் விந்தை விந்தை! அவன் இப்போது பல்லக்கில் இல்லை. விசாலமான ஓர் அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கிற்று. இங்கேயும் ஏதோ மனம் சூழ்ந்திருந்தது. ஆனால் பழைய மாதிரி மனமில்லை. அகிர்புகையின் மனம் போல தோன்றியது. முன்னே அவன் அனுபவித்தது அறிவை மயக்கிய மனம். இது அறிவை தெளிவு செய்த மனம். படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண்கொட்டாமல் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வருணனைக்கு எட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம். எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு இந்த யுவதியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒத்திருக்கின்றனவா, அல்லது அந்த மூதாட்டிதான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றம் அளிக்கிறாளா? இனிய கிண்கிணி நாதக் குரலில், ஐயா, நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் வந்தனம் என்றான். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமற் போவதுதானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கை விரலிலிருந்து பனை முத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கி மௌனமாக இருந்தான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பிக் கொடுக்கலாமல்லவா? அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே. மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைதானே என்று கூறி நந்தினி தன் அழகிய மலர்க்கரத்தை நீட்டினாள்.
1: தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றிக் கொண்டு விட்டார். ஆகையால் அதை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை. மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: என்னுடைய ஜென்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முந்திரிட்டு வேளை முல்லையாற்றங்கரை. முற்றிலும் எதிர்பாராத விதமா தேவராளன்

வழிமறிச்ச மாதிரி நிற்கிறான். நமக்கும் மனத்திரையில கடம்பூர் வேலநாட்ட காட்சி வருது. தேவராளனுக்கு சன்னதம் வந்துட்டது. அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் வேண்டிக்கிறான் பூசாரி. மழை பொழியும், வெள்ளம் பெருகும்னு தொடங்கினவன் பத்ரகாளி பலி கேட்கிறா, ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறான்னு பயங்கரமா கூவறான் தேவராளன். மேடைக்கு முன் வரிசையில வீற்றிருந்த அத்தனை பேரும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி ஆதரவு தந்து வர்றாங்க. அவங்கள தம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற தனாதிகாரிக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியை பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவனுக்கு தேவராளன் உண்மையில வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள்ல ஒருத்தன்னு தெரிஞ்சு போயிட்டது. அதனாலதான் இந்த வேஷ வஞ்சகக்காரனை தொடர்ந்து கண்காணிக்க முனைப்பா இருக்கான் வல்லவரையன். சுழற்காற்று தாக்க தொடங்குவதற்கு முன்னால கப்பல்ல நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். சோழ குலத்தை நாசம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க? இங்க மகாராணி யாருக்கு பட்டம் கட்ட சொல்றாளோ

0: பஞ்சகக்காரனை தொடர்ந்து கண்காணிக்க முனைப்பா இருக்கான் வல்லவரையன். சுழற்காற்று தாக்க தொடங்குவதற்கு முன்னால கப்பல்ல நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். சோழ குலத்தை நாசம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க? இங்க மகாராணி யாருக்கு பட்டம் கட்ட சொல்றாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யாரு தெரியாதா? பழுவூர் இளையராணியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவதான். என்ன சொல்ற, எங்களோட சேர்றியா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்துல நான் சேர மாட்டேன். சரி, ஒரு சிறு விலகலுக்கு பிறகு கதையோட்டத்துக்கு வருவோம். ஒலிக்கு எழுத்து வடிவம் தந்து சொல்லாக்கி அதை பேச்சாக வெளிப்படுத்த குரல் வளை, உள்நாக்கு, மூக்கு, அண்ணம், பற்கள், உதடுகள், நாக்கு இத்தனையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இவற்றில நாக்கோட பங்கு தனித்தன்மையாக இருப்பதாலதான் பேச்சாற்றல் கொண்டவரை நாவன்மை மிக்கவர்னு சொல்றோம். நாக்கை காக்கணும்னா பேச்சுல கவனம் தேவைன்னு தானே அர்த்தம். வாழ்வீச்சும் வேண்டாம், வாய் வீச்சும் வேண்டாம். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் வல்லவரையும். இருந்தாலும் பேச்சை மாற்ற எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதையும் பார்த்தோம். ஆட்சேபங்களை மீறின ஆசை, ஒரு செயலை மறுப்பது அதை தடுப்பது ஆட்சேபம். வந்தியத்தேவனை பொறுத்தவரை நந்தினியை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தா அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகள். ஆசை எண்ணத்தை சார்ந்தது, ஆர்வம் அதை செயல்படுத்த உந்துவது. இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு. நேர்களே, வந்தியத்தேவனை கண்ட இடத்துல பலி கொடுக்க மாட்டோம்னு கப்பல்ல சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாலமான அறையில அவனை கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன காரணம்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், புன்னகை தேசம் படத்திற்காக சுஜாதா குரலில்.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார்.

0: கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி இதுக்கு ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ன்றது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிர்

0: மக்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30 தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:41. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. நிழல்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
6: நோ நோ நோ நோ

ஒலித்த பாடலை பாடியவர் ஜென்சி, படம் ஜானி. தொடர்ந்து நிழல்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

சோறம் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி.

0: மனதில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவாக கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி அருணா பாடியுள்ள பாடல் கேட்டு ரசித்தீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி.
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பான பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் காலியாக உள்ள 899 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆபரேட்டர், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரீஷியன், டிராப்ட்ஸ்மேன் மற்றும் ஹிந்தி டைப்பிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்கள் இவற்றில் அடங்கும். மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி. எல்லைப்புற சாலைகள் அமைப்பு துறை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பதாரர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணிக்கு தொடர்பான பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிராப்ட்ஸ்மேன் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். ஹிந்தி டைப்பிஸ்ட் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஹிந்தியில் தட்டச்சு வேகம் நிமிடத்திற்கு 30 வார்த்தைகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பிரிவுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பொறியியல் சார்ந்த ஸ்டோர் கீப்பிங் பற்றிய அனுபவ அறிவு உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எலக்ட்ரீஷியன் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரீஷியன் தொடர்பான ஐடிஐ சான்றிதழுடன் 1 வருட அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு

0: 18 முதல் 27 வயது வரை இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் இருக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் SC ST பிரிவினர், முன்னாள் படைவீரர்கள் ஆகியோருக்கு கட்டணமில்லை. மற்ற பிரிவினர் ₹50 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களுடன் ஜூலை 4 தேதிக்குள் தபால் மூலம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான https://bro.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தபால் மூலமாக அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க முகவரி கமாண்டன்ட் GREE சென்டர், DIGHI கேம்ப், புனே 411015. இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://bro.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 4 தேதியாகும். BSNL நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. BSNL எனப்படும் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஜூனியர் டெலிகம்யூனிகேஷன் அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பணியிடங்கள் கர்நாடகம், மகாராஷ்டிரா, கேரளம், மத்திய பிரதேசம், சென்னை, தமிழகம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் மொத்தமாக 100 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான கல்வி தகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், IT, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது MSc எலக்ட்ரானிக்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் என்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 30 வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி OBC பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 ஆண்டுகளும் SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் மற்றும் OBC பிரிவினர் ₹2000 செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC ST பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளுக்கு ₹1000 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://bsnlregistration.com external exam.bsnl.co.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 3 தேதியாகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல். படம் இது நம்ம ஆளு.
1: இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே ஏதோ

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17.20 கோடி மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5.98 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில்

0: கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்கள் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேர் தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
0: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75 கோடியே 41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ரூபாய் 10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின்

0: அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என

கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள்

0: கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும் காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைகாலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுங்கள். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும்.

0: இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி விழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மக்கிய தென்னைநார் கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்தும் மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கும். இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன்பாக அடிவுரமாக பயன்படுத்தலாம். நாற்றுங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலோடு கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்திற்கு போதுமானது. இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடரும் நிகழ்ச்சி
1: ஆகாஷ்வாணி உள்ளவர் உலகம்.

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையம் பல விதங்களில் உதவி வருவது தெரிந்ததே. விவசாயிகளுக்கு பலவிதமான பயிற்சிகள் அளித்தும் பெற்ற பயிற்சியால் தொழில் முனைவோராக மாற வங்கி கடன் வாங்குவது முதல் பலவிதமான ஆலோசனைகளை அளித்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அளப்பரியது. விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கும் விளைபொருட்களை பதப்படுத்தி

0: மதிப்பு கூட்டி கிடைக்காத சமயங்களில் பயன்படுத்திக் கொள்ள பயிற்சிகள் கொடுத்து வருகின்றனர். விலை கிடைக்காத பொருள் விலை கூட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கும் பயிற்சி தரப்படுகின்றது. இதனால் விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு அதிகமாகின்றது. அதிலும் பெண் தொழில் முனைவோர் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பெருகி வர வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அதிகம் என்பது நாம் அறிந்ததே. இப்படி பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்த பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.
1: இந்தியாவில் 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்றதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்றதுல இருந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சா தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்ப அரசு திட்டங்கள் வந்து இருக்குது, நவீன முறையில சந்தைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து கேவிகேன்னு சொல்லுவாங்க. சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அரசு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமான படித்த பெண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு போறதை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தணும், தன்னையும் வந்து தொழில் முனைவோராக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெண்கள் வந்து வர்றாங்க. ஈவன் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடில வேலையை விட்டு வந்த பெண்களே வந்து நிறைய வந்து இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு தேனி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க பல்வேறு பெண்கள். இன்னைக்கு வந்து எல்லா துறையிலுமே பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. குறிப்பாக இந்த தொழில் வளர்ச்சியில வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய முன்னெடுத்து வர்றாங்க. பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் மையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தல் கூடம் வந்து இருக்கு. உணவு பதப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்துல வந்து இருக்குது. எடுத்தோடனே எல்லாரும் வந்து உடனே ட்ரைனிங் எடுத்துட்டு போய் மாவட்ட தொழில் மையத்துல வந்து பணம் வாங்கி தொழில் பண்றதுன்றது மிக சிரமமான விஷயம். ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு ஒரு 6 ஆகும். சோ அப்ப அந்த 6 காலங்கள்ல நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் மையத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த 6 காலத்துக்குள்ள அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கி அவங்க பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 3 வருடங்களாக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அதன் மூலமா தொழில் வந்து கத்துட்டு ஒரு 6 காலங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நிதியெல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயிர் தான் அதிகமா விளையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த வளமான மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காயிலிருந்து காப்பியிலிருந்து மிளகுலிருந்து பீட்ரூட் எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் மலைப்பயிர்கள் விவசாயத்துறையில நெல்லா இருக்கட்டும் சிறுதானியங்களா இருக்கட்டும் ஸோ தோட்டக்கலை பயிர்கள் வந்து உங்களுக்கு திராட்சையா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் ஸோ பல்வேறு விதமான பயிர்கள் விளையக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேனி மாவட்டம். விளைய வைத்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக மாறுது. ஒரு விவசாயிகளையும் நம்ம வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோரா வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப தேனி மாவட்டத்துல 1 District 1 Product, ஒரு மாவட்டம் ஒரு விளை பொருள் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து வாழையை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ODOP வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் தேனி மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. PMFM சொல்லிட்டு திட்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணும்போது அவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். இதுல வந்து முக்கியமா வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பச்சை வாழை தான் வந்து அதிகமா சாகுபடி, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, G9 சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து அதிகமா வந்து சாகுபடி வந்து பண்ணுவாங்க. சோ அதிகமா விளைச்சல் வரும்போது மழைக்காலங்களையும் விலை வந்து கம்மியாயிரும். இப்ப விவசாயிகள்

வந்து நல்ல லாபகரமா இருக்காது. அந்த வித நோக்கத்துலதான் நம்ம வந்து அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து ஒரு தொழில் முனைவோரா மாத்துறதுக்கும் நம்ம பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐசிஆர் என்ஆர்சிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா வாழை சாகுபடியிலிருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கிடைக்கும். ஏன்னா பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடத்தி அவங்க வந்து அவங்களுடைய ட்ரையலே போட்டு விவசாயிகளுக்கு நல்ல வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பங்களை தான் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும் இல்ல அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். சோ அது வந்து திருச்சியில இருக்குது. இல்ல நான் வந்து வேற மாவட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடைச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பங்களை நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்கள் ரீச் ஆயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு கேவிகே அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல் அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்க தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், எங்க இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கா அப்படின்னு அந்த அலுவலர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு நீங்க நேர்லேயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வாழையை பத்தி தேனி மாவட்டத்தை பத்தி ஒரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து மஸ்கட் ஹேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும். இந்த திராட்சையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமா விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். வருடம் ஃபுல்லாவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து குடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் ஃபுல்லா நம்ம எப்படி வாழைய வந்து சாகுபடி பண்றோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில நம்ம குறிப்பா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து உங்களுக்கு மழை காலத்திலையும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி உள்ள தருணங்கள்ல வந்து விவசாயிகளுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். சோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமா நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, என்ஆர்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே புனேவுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரி எல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுணர்வு முகாமுக்கு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. சோ அதனால நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள் மட்டும் வழங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டுணர்வு முகாமும் நம்ம வந்து அழைத்து செல்வோம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்துல திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது எதுவுமே வேஸ்டே இல்லாதது. திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது. திராட்சையில வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. சோ திராட்சை விதைய வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையில இருந்து மாத்திரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விதையில இருந்து எண்ணெய் ரெடி பண்றாங்க. சோ திராட்சை விதையும் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய அந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திராட்சையோட அந்த பல்ப்பு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அந்த விதையையும் மேல உள்ள தோலையும் வந்து வேஸ்டா போட்டுருவாங்க. சோ நாம என்ன பண்றோம்னா வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்டா போற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லயோ இல்ல வந்து மின் உலர்த்தியிலேயோ இல்ல சூரிய உலர்த்தியிலேயோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்ப நிறைய வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுலயும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ரிச்சு கிரேப்ஸ் பொமேஸ் என்ரிச்சு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். சோ அப்ப

0: ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தா இதை வந்து வேஸ்டா தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கூட வந்து மாறிடும் விவசாயிகளுக்கு. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலயுமே வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இப்ப நம்ம எல்லாருமே வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பால் எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலா காமனா என்ன பண்ணுவோம் தூக்கி வந்து தூரதான் போடுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, உங்ககிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்ல சூரிய உலர்த்தி இருக்கா, இதுலயே வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பொரியலுக்கோ இல்ல புளிக்குழம்புக்கோ கீரைக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொமேஸ்ன்னு சொல்லுவோம். சோ இது என்னன்னா இது வந்து டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காயில இருந்து ஒரு தடவை பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. சோ தேங்காயில நீங்க பால் எடுக்காம நீங்க காய வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். தேங்காயில இருந்து ஒரு டைம் பால் எடுத்துட்டு நல்லா காய வச்சு காற்று புகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் ரெடி டு யூஸ் மாதிரி உடனடியா நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலேயே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்கு இங்க ஹைலைட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து என்ன தொழில் பண்ணலாம், நமக்கு வந்து தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா ஐடியா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கும் வருவாங்க. பட் நம்மகிட்டயே நிறைய வளங்கள் இருக்குது, நம்மளை சுத்தியே நமக்கு எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டில மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போகலாம்.
1: தங்க முன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள்.
0: தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 8 வட்டாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திலயுமே நம்ம வந்து ஒரு ஒரு உழவர் ஆர்வலர் குழு செயல்பட்டு வருகிறது. இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க FPO சொல்றாங்க இல்லையா, உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நிறுவனங்கள். அந்த மாதிரி வந்து இந்திய அரசு வந்து நிறைய விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நம்மளும் வந்து ஒரு FPO வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த FPO பேர் பாத்தீங்கன்னா லவாய்சியர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் ஒரு 300 பேரை வந்து சேர்த்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அவங்களுக்குன்னு நிறைய விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி அவங்கள வந்து தொழில் முனைவோரா மாத்தி அவங்களுக்கு இப்ப விற்பனை பண்றதுக்கு ஒரு விற்பனை அங்காடியையும் நம்ம தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூர்ல நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். சோ அந்த விற்பனை அங்காடி மூலமா அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. சோ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு அவுட்லெட், ஒரு சேல்ஸ் அவுட்லெட் விற்பனை கூடமும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி வந்து ஒரு ஆன்லைன்ல எப்படி நம்ம சேல்ஸ் பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஆன்லைன்ல விற்பனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய திறமையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம். சோ அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், நீங்க என்ன தொழில்நுட்பங்கள்னாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தில் கிடைக்கும். திறன் மேம்பாடு பயிற்சி 1 நாள் பயிற்சி இருக்கு, 2 நாள் பயிற்சி இருக்கு, 4 நாள் பயிற்சி இருக்கு, 6 நாள் பயிற்சி இருக்கு, 15 நாள் பயிற்சி இருக்கு, 1 மாத பயிற்சி இருக்கு. விவசாயிகள் என்ன தேவை அறிந்து வர்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து பயிற்சிகள். மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் போடுறோம் அப்படின்னா 70% வந்து பிராக்டிக்கலா கொண்டு போவோம், செயல்முறை விளக்கமா கொண்டு போவோம். 30% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்போம், ட்ரைனிங்கா லெக்சரா எடுப்போம் இல்லையா, விரிவாக்கமா சொல்லிக் கொடுத்துருவோம். அவங்கள கண்டுணர்வு முகாமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாதித்த தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். முன்னாடியே செயல் விளக்கம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ஈஸியா அந்த தொழில்களை கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நிறைய பயிற்சிகள்லாம் வழங்குறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு சில பேருக்கு போக முடியாம இருக்கலாம், சில பேருக்கு வந்து வீட்டிலே இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கலாம், பெண்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்காம இருக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஒரு பெண்களுக்கும் மாறுபடும். அதை நோக்கி ஆன்லைன்ல நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப பயிற்சி பெற்றாச்சு, அடுத்து ஒரு பொருளை அதை எப்படி வந்து லேபிள் பண்றது, அது எங்க லைசன்ஸ் வாங்குறது, அதை எப்படி பிராண்டிங் பண்றது, அது என்ன மாதிரி எல்லாம் பேக்கேஜிங் பண்ணலாம், அது எப்படி சந்தைப்படுத்துறது, ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறோம். ஒரு உணவு பண்றாங்க, அந்த உணவை நெடுநாட்களாக எப்படி வச்சுக்கிறதுக்கு, அப்ப அதுக்கு என்ன பாதுகாப்பான் போடணும், அந்த விஷயம், அந்த உணவை எப்ப வந்து பேக் பண்ணலாம், இதுக்கெல்லாம் தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் எடுத்துட்டு போனாலுமே எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த மாதாந்திர மீட்டிங் வந்து 20ஆம் தேதி நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாசமும் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சந்திப்பு கூட்டம் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு லைசன்ஸ்

வேணும், இந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன விதமான பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து போடலாம், இல்லை நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு எனக்கு தொழில்நுட்பம் இருக்கு, இதை நான் வந்து ஒரு வங்கி கடன் பெற்று இதை வந்து நான் விரிவாக்க பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த வங்கியை தொடர்பு கொள்ளது, எந்த திட்டங்கள் இருக்குது, மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறேன், இதை வந்து இன்னும் எப்படி வந்து செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமா நான் தயாரிக்கிறது, நான் வந்து ஒரு 10 மாடு வச்சிருக்கேன், இப்போ அசோலா வளர்க்கணும், இந்த அசோலாவை நான் எப்போ வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம், இதை வந்து நான் எப்படி விற்பனை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 வருஷம் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து நல்ல வளர்ச்சி அடைய வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது ஈஸியா வந்து அவங்க வளர்ச்சி பாதைகளை போறதுக்கு அவங்களுக்கு ஏதுவா இருக்கும். வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் கூடம், அது வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது அடை காக்கக்கூடியது. அதாவது ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் நம்மளுடைய பார்வையிலே இருந்து அவங்க ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிடலாம், அந்த ப்ராடக்ட் சந்தைப்படுத்துறதுக்கு கரெக்டான ப்ராடக்டா இருக்கா, அது கெட்டு போகாம இருக்கா, அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து பாக்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய 6 மாசம் நம்ம கண்காணிப்புல இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தொழிலை விருத்தி பண்ணி போறதுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய நிறுவனம் நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம். வேளாண் அறிவியல் மையமானது பெண் தொழில் முனைவோருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்களும் எழலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல, யாரு ஆர்வமா வந்தாலுமே தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கு வேளாண் அறிவியல் மையம் எப்போதுமே தயாராக இருக்குது. அதனால நீங்க பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், இல்ல கிராமப்புற இளைஞராக இருக்கலாம், இல்ல நான் விவசாய நிலமே இல்ல, நான் வீட்டில் இருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கேன், நானும் சாதனை புரியணும், நானும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து தொழில்நுட்பங்களை கற்று ஈஸியா வந்து நீங்க நினைச்ச பாதைகளை காட்டிலும் மிகப்பெரிய இடத்துக்கு போறதுக்கு வேளாண் அறிவியல் மையத்துடைய பங்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கும்.

வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது ஆராய்ச்சி பண்ண தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கும். வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வந்து எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணவை வந்து ஆக்சுவலா மூணு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள், இன்னொன்னு வந்து சக்தியை வழங்கக்கூடிய உணவுகள், இன்னொன்னு வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், கொழுப்பு சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து நிறைந்தது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இது மூணுமே வந்து பாதுகாப்பான உணவுகள். ஏன் பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால தான் பழங்கள், காய்கறிகள், கீரைகளுக்கு வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. உடல் நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க. எல்லா பெண்களுமே வந்து எல்லா துறையிலுமே வந்து சாதிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு பெண் தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு தொழில் பண்றதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் சரி, எல்லா விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களை அறியாமலே ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது, நாமளும் வந்து நல்லா சாதனை புரியலாம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது, பல்வேறு நிதிகள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமா வழங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து தொழில வந்து கண்டிப்பா திறம்பட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே எங்கிட்ட ஒரு 20 பேர் பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா, 20 பேருக்கு நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்னாதான் வழங்கிட்டு இருப்போம். சோ 20 பேருமே ஒரே ப்ராடக்டை வந்து எடுத்துட்டு போக முடியுமானா? முடியாது. ஒன் என்டர்பிரனர் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் ஒரு தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட், சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்கணும், சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.

வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோருக்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து தேனி மாவட்டத்துல அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கிடைக்காத ஒரு பொருளை வச்சு தொழில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கும் இடுபொருள்கள் வாங்குறதுக்கும் வசதியா இருக்கணும். தேவையான இடுபொருள்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப மேங்கோ அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசன்ல தான் நம்ம மேங்கோ கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்ல மேங்கோ கிடைக்குமானா கிடைக்காது. மேபி ஆஃப் சீசன்ல ரொம்ப ரேரா கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு மேங்கோ சீசன்ல இருந்து கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிடைக்காத தருணங்களில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருடம் ஃபுல்லா பயன்படுத்தலாம். அதுக்குதான் நம்ம பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கொடுத்தோம். சோ இந்த மாதிரி உள்ள விளைச்சல்கள் அதிகமா இருக்கும் போது நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளைச்சல்கள் இல்லாதப்ப நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கும் இல்ல பதப்படுத்தின உணவுப் பொருளை வச்சு நம்ம பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்றதுக்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். விலை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து விலையை வந்து கொடுக்கறோம். விலை கம்மியா இருக்கக்கூடிய தருணங்கள்ல நம்ம அந்த தக்காளிய வந்து உலர வச்சோ தக்காளி பவுடரா வந்து பயன்படுத்திக்கலாம், இல்ல தக்காளி ஜாமா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா தக்காளி கெச்சப்பா வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க பண்ணும்போது அதோடைய வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்.

இதுவரை கேட்டது பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனை இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள். இனி வேளாண் தகவல்கள். வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். புதுசா வெளிவர்ற இலையோட தாள்லாம் உருக்குலைந்து இருக்கும். இந்த மாதிரி இலையில நடு நரம்பு திடமா இருக்கும், ஆனா இலை தாளெல்லாம் உருக்குலைந்து அதோட ஓரம்லாம் ரொம்ப பல்லு மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாச்சுன்னா புதுசா வெளிவர்ற இலையில நடு நரம்பு மட்டும்தான் இருக்கும், இலை தாள் இருக்காது. இந்த மாதிரி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா ஒளி சேர்க்கை குறைந்து வாழை மகசூல்ல 30% மகசூல் இழப்பு ஏற்படும். மேலும் தார் சுரக்கக்கூடிய தருணத்துல சுண்ணாம்பு சரிவர கிடைக்கலன்னா காயெல்லாம் நெடுக்கு வாக்குல வெடிக்கும், தாரோட விற்பனை தரம் குறையும். ஏன் இப்படி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல மணல் பாங்கான நிலம். இந்த மாதிரி மணல் பாங்கான நிலத்துல சுண்ணாம்பு பிடிமானம் குறைவா இருக்கும். மேலும் வடிகால் தண்ணியில சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியில இருந்து எளிதா அடிச்சுட்டு போயிடும். மண்ணுல பிஹெச் அளவு 7 கீழே இருக்கிற பட்சத்துல மண்ணுல அமிலத்தன்மை தான் இருக்கும். அதனால மண்ணுல போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருக்காது. மண்ணுல அளவுக்கு அதிகமா பொட்டாஷ் சத்து போட்டாலும் வாழை மரத்துல சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். வேளாண் தகவல்கள் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், மீன் கழிவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீன் அமிலமானது அமினோ அமிலங்களையும் நைட்ரஜன் சக்தியையும் கொண்ட ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும். விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள். அமைப்பில் உதவி ஈ வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்க நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை

0: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்ப்ரெட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ண தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நடக்கும், இல்லை இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
1: ஆனா கவலைப்பட்டோம், ஒன்னும் நடக்க போறது இல்லை.
0: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்ன்றத நம்ம ஆராயறதுக்கு பதிலா அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, இதுக்கு முடிஞ்சிடுச்சு, சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா போகிறது, இட் வில் கீப் யூ ஹெல்தி. ஸோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமா, லைக் எனிவே ஐ அம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்னைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை, நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சா கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாம அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்னு. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலா வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷன்ல இருக்கும், அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோட நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹேபிச்சுவலா மாறிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனா இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00 11:00 மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. நிறைய இதை பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்யறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணயமா. ஸோ அந்த பிராணயமால பிராமரி பிராணயமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது, லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய ஓக்கல் கார்ட் பக்கத்திலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிள இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக் ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும், அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகும், பாராசிம்பதிக் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. சோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன், இன்னும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்ல, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும்

0: இல்லை அப்படின்னு அதை கடந்து வர்றதும் இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். நம்மளுடைய ரெண்டு நாசிகள் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் காதுகளை மூடி மூச்சை வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பி லைக் உம்ற சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்கள் பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்கள் சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக அவ்வளோ அருமையான தூக்கத்தோடு நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ணேன் எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்கள் ரொம்ப நாளாக மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த நார்மல் ஃபிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலாக நான் ஒரு நாள் பண்ணேன் எனக்கு தூக்கம் வரலங்க, நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணுன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட் இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக் நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேல ரைட் தான் ப்ரிடாமினா இருக்கணும். அப்ப இத கரெக்ட் பண்றது எப்படி? இந்த மாதிரி காஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸா பண்ணாலே போதும், அது உங்க பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, மார்னிங் நமக்கு பவல் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா, ஏன்னா இயற்கை மருத்துவத்துல நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான். காலையில எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாம முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதுல நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த காஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு, இதுல ரொம்ப க்ரானிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்கு. இந்த லாவெண்டர் ஆயில நம்ம அந்த தூங்குற அந்த ரூம்ல ஜஸ்ட் டிஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட கொண்டு வரும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாம போன் எல்லாம் கூட வேணாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயில்ல கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப், அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 badam 8 பூசணி விதை 1/2 spoon கெசகெசா. ஸோ ஒரு 21 days நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த பிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 tumbler தண்ணியில ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலயோ இல்ல பால்லயோ கலந்து குடிச்சிடலாம், நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான டிராங்குலைசர்ஸ் இருக்கு, இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதுலயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிபிகேஷன் மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால்யும் கண்ட்ரோல் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போனோன்னா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் 2 விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோட லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க, தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும், இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன்

0: ஸ்ட்ரக்சர் யோர் மைண்ட், எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன் வந்து உங்க மைண்டை சர்டன் வேல இதை பாரு, இதை சர்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: ஸோ இதை வந்து சைக்காட்ரி வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுறோமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்ட மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளில் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னோட கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரூத்தாக சொல்லும் போது உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் காட்டும் போது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரீசர்ச்சாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்தோம், நம்ம பசங்களையும் பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, எப்போவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும்போது தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமாக இருக்காங்க, அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட அலைச்சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முடிச்சுட்டு இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இதுதான் நடக்குது. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
2: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்டில் யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனாக்கா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்கள் தான் ராஜாவாகவும் ராணியாகவும் தெரியணுமே தவிர நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பேரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைங்க கிட்டேயே நம்ம அந்த கம்பேரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸு. ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க ஃபுல் ஹோல் ப்ரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா இப்போது இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன், ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதுல கூட ஒரு டிஃபரன்ஷியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்லை ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்க நடுவில் உட்காந்து விளையாடுங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்னு. வித் இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்று சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது தான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பேரிசன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தர் எக்ஸலண்டாக பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு இல்லை நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்

0: கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பேரிசன்.
1: ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி பேசும்போது, ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளா சொல்ல போனோம். அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க, திடீர்னு எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்லை பேனிக் அட்டாக் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டா அவங்க செய்யக்கூடிய ஏதாவது பிரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை யோகாஸோ, லைக் டு காம் தெம் மைண்ட். ஸோ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போ அந்த ஆங்ஸைட்டியோ இல்லை அந்த பேனிக் அட்டாக் வரும் போதோ இதை பண்ணா ஓகே ஆயிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரீத்திங்கோ இல்ல வேற ஏதாவது யோகாசோ இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா வேகஸ் நர்வ் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்தை சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின் போது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் தலைக்கீழா நிக்கிறது, கைய தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே யோகா இருக்கு. சிம்பிளா நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா

0: பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்தமிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா, நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேராக உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கிறோம். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும். கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்க இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸேல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீடாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராண முத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது எனக்கு என்னென்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லலைன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த்துமே தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னன்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோட பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a day கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம

0: சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. தானியங்கி மண்டலத்தில் ரெண்டு, சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். ஆக்சிலேட்டர் அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ், மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இம்மீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆகப்போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அது ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத்தை அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா, ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்ல. அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜெர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நம்ம சொல்லணும். அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத கேட்கும் இதுதான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம். அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட எஃபெக்டில். அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரீசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலேயும் அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர், இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
0: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்ட மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸில் வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட்டு மெடிசன் தேவை. இந்த நான் சிவியரில் இருக்கிற மென்டல் இல்னஸில் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ்

0: ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம், சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயும் டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
1: ஸோ எங்கள் கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, தி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எதனால, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃபை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷனல் வெல்பீயிங்கான சார் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும், அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ மேம்.
3: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:36 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது திரைகானம். முதலில் உள்ளம் கொள்ளை போகுதே படத்திற்காக ஒலிப்பது ஹரிஹரன் குரல்.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் அதாவது இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும்.
1: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
2: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
2: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
1: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
2: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
1: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
2: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
0: திரைக்காலத்தில் தொடர்ந்து எதிர்நீச்சல் படத்திற்காக ஒலிப்பது மோஹித் சௌஹான், ஷ்ரேயா கோஷால் குரல்கள்.

படி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி, இசையனும் மழை வரும், இனி எந்த மயில் வரும், ஞாபக வேதனை மீறுமோ.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3°C, இயல்புக்கு 1.7° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C, இயல்பானது. நிலவே ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7°C, இயல்புக்கு 0.5° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, இயல்பை விட 0.7° கூடுதல். நிலவே ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 37.3°C, குறைந்த அளவு வெப்பநிலையாக 27.8°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒளிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. எட்டு சர்வதேச யோகா தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:30 மாநில செய்திகள். 8:40 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா ட்ரேஸ் அவர்கள். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு தமிழில் செய்திகள். 10:10 முத்துச்சிதறல். 10:30 முதுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா. சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோகா கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பி கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உழவர் கடன் அட்டை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகானம். நாற்பதுக்கு இசைப்பயிற்சி. ஜோதி ஸ்வரூபிணி ராகம் ஜோதி ஸ்வரூபிணி, கண்ட ஏகதாளம் பெரியசாமி தூரன் பாடல். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் மரிய ஜேவியர்,

0: மெத்தடியஸ், கே ஐயம்மாள், எஸ் ஜேவியர் லூர்துசாமி, பி அனுராணி, எம் காந்தி செல்வின், வி கனகலதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஜி நேஹா. 5:30 கிராமிய தேர்தல், சேத்துப்பட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் தாடகை வதம் திருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நாற்பதுக்கு தரைவழி ஒளிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்டு ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that tribal communities are emerging as active participants in India's development journey, empowered by a range of welfare and outreach initiatives of the centre. Addressing the public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, the Prime Minister lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Manjhi. He said the centre's Purvodaya mission aims to drive India's growth through the rapid development of eastern India.
2: ओडिशा में आर्थिक गतिविधियां, निवेश और उद्योगों को आकर्षित करने का सामर्थ्य आज नजर आ रहा है. केंद्र सरकार का विजन है पूर्वी भारत के विकास से भारत का विकास. इसलिए हम पूर्वोदय की नीति पर काम कर रहे हैं. जिस पूर्वी भारत को कांग्रेस के दौर में पिछड़ेपन का पर्याय बना दिया गया था, आज वो प्रगति का प्रवेश द्वार बन रहा है.
1: On the occasion, the Prime Minister inaugurated and laid the foundation stones for development projects worth around 47,000 crore rupees across multiple sector. Later, Prime Minister Narendra Modi today took part in Pashchim Banga Devas celebrations at Tarkeshwar in Hooghly district of West Bengal. He also released the 23rd installment of PM Kisan scheme worth 18,880 crore rupees, benefiting over 9.44 crore farmers across the country. He also launched, dedicated and laid the foundation stones for various development projects across railways, agriculture, rural development, fisheries and animal husbandry sectors. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah today inaugurated Sri Ambabai Temple Development Project in Kolhapur of worth over 1,445 crore rupees. Maharashtra Chief Minister Devendra Phadnavis and other dignitaries were present on the occasion. Addressing a public gathering, Mr. Shah said, the development project will transform the temple precinct into a modern pilgrimage destination while preserving its historical, cultural and spiritual heritage. The National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination is scheduled for tomorrow. The re-examination will be held across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. Ahead of the examination, the National Testing Agency, that is NTA, has conducted nationwide mock drills as part of preparations for the NEET UG 2026 re-examination. The NTA said, it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the examination. At least 5 devotees lost their lives and 40 others were injured today after a portion of the temple structure collapsed in Manvad Taluka of Maharashtra's Parbhani district. The incident occurred when a large number of devotees had gathered at the temple for darshan. Rescue operations were launched immediately following the collapse, with 20 to 25 people rescued from the debris. Around 15 injured devotees are currently undergoing treatment at a nearby hospital. Prime Minister Narendra Modi and Maharashtra Chief Minister Devendra Phadnavis expressed deep sorrow over the tragedy and announced financial assistance of rupees 5 lakh each for the families of those who lost their lives in the accident. International Yoga Day 2026, IDY 2026, will be celebrated tomorrow to mark the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which highlights the importance of adopting yoga as a lifelong practice.

0: is for healthy, active and dignified aging. The main event of International Day of Yoga 2026 will be held at the historic Red Road in Kolkata in West Bengal, where Prime Minister Narendra Modi will lead the nation in the practice of the Common Yoga Protocol. In cricket, India completed a clean sweep of the three-match one-day international series with a comprehensive 9-wicket win over Afghanistan in the final match at the M.H. Chidambaram Stadium in Chennai today. Chasing a modest 219-run target, India raced to victory in just 28.4 overs, losing 1 wicket. India Meteorological Department has issued a red colour warning for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim for tomorrow. The Met Department has predicted heavy to very heavy rainfall over Assam and Meghalaya for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:10. நேயர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் நிகழ்ச்சிகள் தற்போது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.